நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசையமுதில் அடுத்து வர இருக்கும் பாடல் திருமலை தென்குமரி திரைப்படத்தில் இருந்து.

நேரம் காலை 5:40. கேட்டுக்கொண்டிருக்கோம் இசை அமுதம். இசை அமுதத்தில் அடுத்து வரும் பாடல் ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசை அமுதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சிந்து பைரவி திரைப்படத்தில் இருந்து.

பாமகாமரை சரிகமகணபதி.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர்

எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளில் குறைவான தண்ணீர் வரத்து காணப்படுகிறது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் வின் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்வது புதிய காலை, அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: செய்தித்தாள் போடுபவர், மூச்சிறக்க தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு வந்து காய்கறிகளை விற்பவர், தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி வந்து உதவி புரியும் முகம் தெரியா சமூக ஆர்வலர்கள், அவசர தேவைகளுக்கு கை கொடுக்கும் அலுவலக பணியாளர்கள் என்று எண்ணற்றவர்களை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் நேரடியாக சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இவர்களை தவிர்த்து நாம் உண்ணும் உணவிற்கு காரணமாக இருக்கும் விவசாயிகள், நெசவாளர்கள், வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தயாரிக்கும் நிறுவன பணியாளர்கள் என்று எத்தனையோ பேர் மறைமுகமாக நமக்கான உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்களின் உதவி ஒருபுறம் இருக்க, சுவாசிக்க சுத்தமான காற்று, தாகம் தீர்க்க நீர், உண்பதற்கு பழங்கள், காய்கறிகள் என எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது இயற்கை என்னும் இனிய கொடை. நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி சிந்தித்து பார்த்தோமே ஆனால் ஒரு உண்மை விளப்படும். அன்றாட வாழ்வில் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இவர்களில் எவரேனும் ஒருவருக்காவது ஒரு முறையாவது நாம் நன்றி என்ற ஒற்றை வார்த்தை கூறியிருப்போமா? ஏடிஎம் இயந்திரங்கள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் என்று எல்லா இடங்களிலும் இயந்திரங்களே தங்களின் வருகைக்கு நன்றி என்று கூறிக்கொண்டிருக்கின்றன. கல்யாண வீடுகள் போன்ற விருந்து விசேஷங்களில் பொம்மைகள் இருகரம் குப்பி வணங்கி வரவேற்பதும் நன்றி கூறுவதும் உணர்வுகளற்ற மனித சமுதாயத்தின் உள்ளத்தை படம் பிடித்து காட்டுகிறது. இயந்திரங்களையே பார்த்து பழகிய மனித சமுதாயம் நிஜத்தில் ஓடி வந்து உதவி செய்பவர்களையும் இயந்திரங்களாகவே பாவித்து ஒதுங்கிச் செல்கிறது என்பது வேதனையின் உச்சம். நம்மிடம் இருக்கும் நன்மைகளுக்கு நாம் நன்றி கூறும்போது இன்னும் பல நல்ல விஷயங்கள் நம்மை நோக்கி ஈர்க்கப்படும் என்பது பிரபஞ்ச விதியாகும். உளவியல் ரீதியாக நன்றி உணர்வு என்பது வெறும் ஒரு பண்பு மட்டுமல்ல, அது மனித மூளையையும் மனநலத்தையும் நேர்மறையாக மாற்றியமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் சிகிச்சையாகும். உளவியல் மற்றும் மருத்துவ ஆய்வுகளின்படி நாம் ஒருவருக்கு மனதார நன்றி கூறும்போது நம் மூளையில் டோபமைன், செரோட்டின் போன்ற மகிழ்ச்சி தரும் வேதிப்பொருட்கள் சுரக்கின்றன. இதனால் உடனடியாக மன அழுத்தம் குறைந்து இதய துடிப்பு சீராகிறது. எனவே நன்றி கூறுவது அடுத்தவருக்கு மட்டுமல்ல நமது சொந்த ஆரோக்கியத்திற்கும் மிக நல்லது. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்றார் திருவள்ளுவர். ஆனால் நாம் இன்று நன்றியை மறந்துவிட்டு நன்றல்லதை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு வாழ்கின்றோம். நன்றி என்ற மந்திர சொல் மனித மனதில் இருக்கும் நான் எனது என்ற அகந்தையை உடைக்கிறது. நம்மிடம் இல்லாதவற்றை நினைத்து இயங்குவதை நிறுத்தி இருப்பவற்றை கொண்டு திருப்தியடைய செய்கிறது. மற்றவர்களிடம் நம் மீது உள்ள மதிப்பை அதிகரித்து நல்லுறவை நீட்டிக்க செய்கிறது. எல்லாவற்றையும் நாமே சாதித்து விடவில்லை, பிறரின் பங்களிப்பும் உள்ளது என்ற உண்மையை உணர்த்தி தலைக்கணத்தை குறைக்கிறது. மனிதர்களுக்கிடையே பரஸ்பர மரியாதையும் அன்பையும் வளர்த்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குகிறது. கவலை, பொறாமை மற்றும் மன அழுத்தத்தை குறைத்து நேர்மறையான மனநிலையை எப்போதும் தக்க வைக்கிறது. எவரொருவர் தனக்கு கிடைத்த சிறிய நன்மைகளுக்கும் பிறரின் அன்பிற்கும் மனதார நன்றி கூறுகிறாரோ அவரது இதயம் என்றும் வற்றாத ஜீவநதிகளின் இருப்பிடமாக திகழும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் டி. ராஜபிரபா அவர்கள்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. புன்னகையோடு தொடங்கு இந்த நாளை, புதுமையாய் மாறும் முந்தன் வேலை, பண்பலையில் வர இருப்பது புதிய காலை. நிகழ்ச்சியில் முதலாவதாக வர இருக்கும் பாடல் ஆதவன் திரைப்படத்திலிருந்து.

0: ஜூன் 29 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. இன்று சீசல்ஸ் என்ற நாடு ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து விடுதலை பெற்றது. அடுத்ததா நிகழ்வுகள்.
1: இந்திய கவிஞர் மைக்கேல் மதுசூதன் தத்தா அவர்களின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1873.
0: 1880 ஆண்டு இதே நாளான ஜூன் 29 தேதி அன்றுதான் பிரான்ஸ் தாஹித்தி என்ற தீவை கைப்பற்றியது.
1: தமிழக நாடக திரைப்பட நடிகர் RS மனோகர் அவர்களினுடைய பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1925.
0: இந்திய அணுசக்தி அறிவியலாளர் VK ஐயங்கார் அவர்களின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931.
1: தமிழக எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்களினுடைய பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1947.
0: 1995 ஆண்டு இதே நாள்லதான் அட்லாண்டிஸ் விண்ணோடம் ரஷ்ய விண்வெளி நிலையம் மீருடன் முதல் தடவையாக இணைந்தது.
1: தமிழக மொழியியலாளர் வ.ஐ. சுப்பிரமணியம் அவர்களினுடைய நினைவு தினம் என்று. ஆண்டு 2009.
0: 2015 ஆண்டு இதே நாளான ஜூன் 29 தேதி அன்றுதான் சென்னை மெட்ரோவின் முதல் கட்ட சேவை ஆலந்தூர் சென்னை கோயம்பேடு இடையே ஆரம்பிக்கப்பட்டது.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:22 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை கேட்டிருக்கோம். இனி இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சியும் நேரமுமாக கேட்கலாம். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். அதைத் தொடர்ந்து 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர் தரும் தகவல்கள் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து காலை 6:45 மாநில செய்தி அறிக்கை சென்னை ஏஞ்சல், 6:55 பூந்தொழில், காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், வசவபுரம் ஸ்ரீ முருகேஸ்வரர் திருக்கோவில் சிறப்புகள் வழங்குபவர் பரமக்குடி மி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகி பூக்கள், காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். காலை 8:55 துறை இசை, 9:00 செய்தி சுருக்கம், 9:02 ட்ரை டு மீட்ஸ் கார் தீர்க்க நிறமில்லை, காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம். இன்றைய விருந்தினர் விருப்பம் மதுரை பிரகதி அவர்களின் விருப்ப பாடல்கள். அதைத் தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள், லேசா லேசா திரைப்பட பாடல், 11:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 11:20 கண்ணாடி மாளிகை, நண்பர்கள் 12:00 ஸ்நேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை ஏஞ்சல், 12:50 ஸ்நேகிதியே, பகல் 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்தி அறிக்கை சென்னை ஏஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல், 2:15 தூழல் தாளம், 2:55 வானொலி அறிக்கை, பிற்பகல் 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்லுபுரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 4:20 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்கலம், அதைத் தொடர்ந்து 4:30 மதுரை பண்பலையின் ஆட்டக்கலம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 5:20 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்தி அறிக்கை சென்னை ஏஞ்சல், 6:40 அந்தி பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள், அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குபவர் பி ராம்குமார் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சல், 7:25 பாட்டு இது கேட்டார், 7:30 ஃபிபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம், அதைத் தொடர்ந்து 7:32 பாட்டு இது கேட்டார். 8:00 செய்தி இருக்கு, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல் காலநிலை மாற்றம் ஒரு உயிரியல் பார்வை தகவல் வழங்குபவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமுனர்கள், 10:00 பட்டுச்சிறகு வழங்குகிறார் சுமையா,

பதினோரு மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி ஏஞ்சல் 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை ஏஞ்சலாக கேட்கலாம். இதுவரை இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி பிரமாதம்.
3: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: நேரம் காலை 6:30.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
6: தொலைக்காட்சி என்றாலே சினிமா, தொடர்கள், செய்திகள் என்பதுதான் நம் பலரின் நினைவுக்கு வந்திருக்கும். ஆனால் இன்று உலகின் மிக அழகான காடுகள், பறவைகள், விலங்குகள், கடல்களின் ஆழம், மலைகளின் மர்மம், விண்வெளியின் அதிசயங்கள் என இயற்கையின் எண்ணற்ற அற்புதங்கள் நம் வீட்டுக்கே தொலைக்காட்சி மூலம் வந்து சேர்கின்றன. விலங்குகளின் உலகத்தை நெருக்கமாக காட்டும் சேனல்கள். இயற்கை நிகழ்ச்சிகள் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது அனிமல் பிளானட். யானைகள் குடும்பமாக வாழும் விதம், சிங்கங்களின் வேட்டையாடும் திறன், செல்ல பிராணிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான பாச பிணைப்பு போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெறுகின்றன.

0: இதேபோல் உலகின் பல பகுதிகளில் உள்ள இயற்கை அதிசயங்களையும் வனவிலங்குகளின் வாழ்க்கை முறைகளையும் கண்முன்னே கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு புதிய அனுபவமாக அமைகிறது. ஒரு குட்டி யானை தண்ணீரில் விளையாடுவதையோ ஒரு சிங்கம் தனது கூட்டத்துடன் நடந்து செல்வதையோ பார்க்கும்போது காட்டு உயிர்களின் வாழ்க்கை எவ்வளவு சுவாரஸ்யமானது என்பதை உணர முடிகிறது. உலகின் மிகப்பெரிய இயற்கை வகுப்பறை, பனிக்கரடிகள் வாழும் துருவப் பகுதிகள் முதல் ஆப்பிரிக்காவின் பரந்த புல்வெளிகள் வரை உலகின் பல்வேறு சூழல்களை இது நமக்கு காட்டுகிறது. சில நேரங்களில் ஒரு கழுகு வானில் பறப்பதை அதன் பார்வையிலிருந்தே காட்டும் காட்சிகளை பார்க்கும்போது நாமே அதன் சிறகுகளில் அமர்ந்து பறப்பது போன்ற உணர்வு ஏற்படும். இயற்கை மட்டுமல்லாமல் விண்வெளி, அறிவியல், தொல்லியல், மனித வரலாறு போன்ற பல துறைகளின் அற்புதங்களையும் இந்த சேனல் நமக்கு திறந்து காட்டுகிறது. நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின, பெருங்கடல்களின் ஆழத்தில் என்னென்ன ரகசியங்கள் இருக்கின்றன போன்ற விஷயங்களை பார்க்கும்போது இந்த உலகின் பிரம்மாண்டம் நம்மை வியக்க செய்கிறது. பூமியின் கதைகளை சொல்லும் சேனல், மழைக்காடுகளில் மறைந்து வாழும் உயிரினங்கள், கடலின் ஆழத்தில் இருக்கும் வண்ணமயமான உயிரினங்கள், பருவநிலை மாற்றங்களின் தாக்கங்கள் என பல அம்சங்களை அற்புதமான ஒளிப்பதிவுடன் வழங்குகிறது. ஒரு மலரின் மீது அமரும் பட்டாம்பூச்சியின் சிறகடிப்பையும் ஒரு சிறிய இரும்பின் பயணத்தையும் கூட திரைப்பட தரத்தில் காட்டும் திறன் இந்த சேனலுக்கு உண்டு. இயற்கையின் மிக சிறிய நிகழ்வுகளை கூட மிகப்பெரிய அனுபவமாக மாற்றும் தன்மை இதற்கு இருக்கிறது. கடலுக்கடியில் இருக்கும் மற்றொரு உலகம். நாம் நிலத்தில் வாழ்கிறோம் என்பதற்காக கடலை பற்றி குறைவாகவே அறிந்திருக்கிறோம். கடலின் ஆழத்தில் இருக்கும் உயிரினங்களின் அற்புதங்களை நமக்கு காட்டுகின்றன. பவளப்பாறைகள், கடல் ஆமைகள், டால்ஃபின்கள், திமிங்கிலங்கள், வண்ணமயமான மீன்கள் என எண்ணற்ற உயிரினங்களின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. இவற்றை பார்க்கும்போது கடலுக்கு அடியில் இன்னொரு உலகமே இருப்பது என்ற உணர்வு ஏற்படுகிறது. வரலாறும் அறிவியலும் சொல்லும் கதைகள், உலக வரலாறு, பழங்கால நாகரிகங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், புகழ்பெற்ற கட்டிடங்களின் பின்னணி கதைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள முடிகிறது. எகிப்தின் பிரமிடுகள் எப்படி கட்டப்பட்டன, 1000 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், உலகை மாற்றிய கண்டுபிடிப்புகள் எப்படி உருவாயின போன்ற கதைகள் நம்மை கடந்த காலத்திற்கே அழைத்து செல்கின்றன. தமிழிலும் இயற்கை நிகழ்ச்சிகள், இன்று பல சர்வதேச சேனல்கள் தங்கள் நிகழ்ச்சிகளை தமிழிலும் ஒளிபரப்புகின்றன. தமிழ் மொழியிலேயே உலகின் பல பகுதிகளில் நடக்கும் இயற்கை நிகழ்வுகளை ரசிக்க முடிகிறது. இதனால் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் உயிரினங்களின் வாழ்க்கை முறைகளையும் இயற்கையின் அதிசயங்களையும் நம் சொந்த மொழியிலேயே புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கிறது. குடும்பத்தோடு பார்க்கும் மகிழ்ச்சி. இயற்கை நிகழ்ச்சிகளின் அழகான அம்சம் என்னவென்றால் அவை எல்லா வயதினரையும் ஒரே இடத்தில் அமர வைக்கின்றன. ஒரு குழந்தையை முதன்முறையாக ஒட்டகச்சி வங்கியை பார்க்கும் போது ஏற்படும் ஆச்சரியம், ஒரு பறவை கூடு கட்டுவதை பார்க்கும்போது தோன்றும் ஆர்வம், கடலில் துள்ளும் டால்ஃபின்களை பார்த்து எழும் ஆர்வம், இவை அனைத்தும் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளும் இனிய தருணங்களாக மாறுகின்றன. அப்போது குழந்தைகளின் மனதில் பல கேள்விகள் தோன்றும். யானைக்கு ஏன் இவ்வளவு பெரிய தும்பிக்கை, இந்த மீன் எப்படி இவ்வளவு ஆழத்தில் நீந்துகிறது, இந்த பறவை எங்கே போகிறது போன்ற கேள்விகள் அவர்களின் ஆர்வத்தையும் கற்பனை திறனையும் வளர்க்கின்றன. பாடப்புத்தகங்களில் படிக்கும் விஷயங்களை திரையில் உயிரோட்டமாக பார்க்கும்போது கற்றல் ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக மாறுகிறது. ஒவ்வொரு காட்சியையும் புதிய கண்டுபிடிப்புக்கான கதவை திறக்கிறது. உலகின் மிகப்பெரிய காடுகளும், உயரமான மலைகளும், ஆழமான கடல்களும், அரிய பறவைகளும், அதிசயமான விலங்குகளும் நம்மை சந்திக்க காத்திருக்கின்றன. ஒரு யானை கூட்டத்தின் பயணம், ஒரு டால்ஃபினின் துள்ளல், ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகசைவு, இவை அனைத்தும் இயற்கை எவ்வளவு அற்புதமானது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகின்றன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 15 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, ஆரோக்கிய சந்தை கீரை திருவிழா மதுரை காந்தி மியூசியத்தில் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையில் காலை 10 முதல் மாலை 6 வரை நடைபெறும் இந்த திருவிழா வரும் ஜூலை மாதம் 4 நடைபெற உள்ளது. இந்த விழாவில் சத்துள்ள சிறுதானிய உணவு வகைகள், சிறுதானிய பேக்கரி வகைகள், காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை, நர்சரி, வீட்டு முறை உணவு தயாரிப்புகள், மசாலா பொடி, இட்லி பொடி, மூலிகை பொடி வகைகள், இயற்கை முறையில் தயாரித்த அழகு சாதன பொருட்கள்,

0: சோப்புகள், ஃபினாயில், சணல் பைகள், துணிப்பைகள், பனைவோலி பொருட்கள், கைவினைப் பொருட்கள், ஆபரணங்கள், பஞ்சகவ்ய பொருட்கள், காட்டன் துணி வகைகள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்கு உள்ளன. மேலும் உணவு திருவிழாவும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெறுகிறது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழையில் பொட்டாசிய சக்தியின் செயல்பாடானது பொட்டாசியம் வாழை மரத்தின் ரசாயன போக்குவரத்தை கட்டுப்படுத்தி மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியான முறையில் நெறிப்படுத்துகிறது. வேர்களின் ஊட்டச்சத்து மற்றும் தண்ணீர் உறிஞ்சும் திறனை அதிகரிக்கிறது. தண்டிற்கு வலிமையை சேர்க்கிறது. நொதிகளை ஊக்கப்படுத்துகிறது. நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்கிறது. வாழை மரத்தில் உற்பத்தியாகும் சர்க்கரை மற்றும் மாவுச்சத்தை தேவையான பாகங்களுக்கு எடுத்து செல்ல உதவுகிறது. புரதச்சத்தை நிலைநிறுத்துகிறது. வாழை மரத்தில் தண்ணீரை நிலைநிறுத்தி வாடலை குறைக்கிறது. நோய், பூச்சி மற்றும் நூற்புழு தாக்குதலை எதிர்த்து சமாளிக்கும் திறனை வாழை மரங்களுக்கு கொடுக்கிறது. கலர் உவர் நிலங்களில் வாழை இலை கருக்களை தவிர்க்க உறுதுணையாக உள்ளது. வாழையில் பொட்டாஸ் பற்றாக்குறை அறிகுறிகள் காணப்பட்டால் வாழை மரத்தின் அடியில் உள்ள முதிர்ந்த இலைகள் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறத்திற்கு மாறும். மேலும் பற்றாக்குறை முற்றிய நிலையில் இலைகள் காய்ந்து கருகிவிடும். இவ்வாறு காய்ந்த இலைகளின் நடு நரம்பு கீழ் நோக்கி வளைந்து காணப்படும். மேலும் காய்ந்த இலையின் நுனிப்பகுதி வாழை மரத்தின் கிழங்கு பகுதியை நோக்கி வளைந்து காணப்படும். இது கிளிமூக்கு போன்ற வடிவத்தில் காணப்படும். இதனால் இலை காம்புகள் அடுக்கடுக்காக காணப்படும். தார் வெளிவந்த பிறகு காய்கள் சுரக்கும் சமயத்தில் மண்ணில் பொட்டாஸ் பற்றாக்குறை இருந்து மரத்திற்கு பொட்டாஸ் சரியாக கிடைக்கவில்லை என்றால் ஏற்கனவே இலைகளில் சேகரிக்கப்பட்ட பொட்டாஷ் மிக விரைவாக தார் பகுதிக்கு சென்றடையும். இந்த தருணத்தில் அடி இலைகள் மிக விரைவாக உருக்குலையும். இந்நிலையில் காய்கள் நன்கு ஊறினாலும் அதன் தரம் குறிப்பிடும்படியாக இருக்காது. ஆகவே வாழை சாகுபடியில் முக்கியமான வளர்ச்சி பருவங்களில் பொட்டாஸ் பற்றாக்குறையை தவிர்ப்பது மிக அவசியம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பசுந்தாள் உரம் மண்ணுக்கு இயற்கை உணவு. பசுந்தாள் உரம் என்பது பச்சை பயிர்களை வளர்த்து மண்ணில் கலப்பதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்கும் இயற்கை முறை. பசுந்தாள் உரத்தினை பயன்படுத்தும் போது மண்ணில் கார்பன், நைட்ரஜன் மற்றும் மற்ற சத்துக்கள் அதிகரிக்கும். மண்ணின் துகள்கள் ஒன்றிணைந்து மண் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். மண் நீரை நீண்ட நேரம் தக்க வைத்து வறட்சியை தாக்கும் திறன் பெறும். மண்ணில் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகரித்து மண்ணில் உயிர்த்தன்மை மேம்படும். இயற்கையான நைட்ரஜன் கிடைப்பதால் இரசாயன உரங்களின் செலவு குறையும். மண் வளம் அதிகரிப்பதால் பயிரின் வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிக்கும். பசுந்தாள் உரமாக சணப்பை, தட்டைப்பெயர், செஸ்பேனியா, அகத்தி, கொள்ளஞ்சி, மக்காச்சோள பயிர்களை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும் போது பயிர்களை 45 நாட்களிலிருந்து 60 நாட்கள் வளர்க்கவும். பச்சையாக இருக்கும்போது மண்ணில் உழுது கலக்கவும். உழவு செய்து 15-20 நாட்கள் விட்டு பிறகு முக்கிய பயிர்களை நடவு செய்யவும். இவ்வாறு செய்வதால் மண்ணை வளப்படுத்தி மகசூலை உயர்த்தலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நிலத்துல வந்து படைப்புழு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் போடுற முட்டை வந்து 3 ஆண்டுகளுக்கு அந்த இடத்துல வந்து படைப்புழு தாக்கல் இருக்கு. படைப்புழு தாக்கத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து எமட்டின் பென்சையட் அப்படின்ற ஒரு படைப்புழு மருந்து கொடுத்தாங்க. 2 நாட்களில் வந்து அதனுடைய ரிசல்ட் தெரியுது. உடனே அந்த புழு இறக்க ஆரம்பிச்சுட்டு புது குருத்து வெளியே வருது. அதுக்கடுத்து என் பயிர் வளர்ச்சி அடைந்து நல்லா வருது. இந்த அறிவியல் திட்டங்கள்லாம் நாங்கள் எதுலேருந்து கற்றுக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து வேளாண் அறிவியல் நிலையம் கோவிலாங்குளத்தில் வந்து இருக்குது. அங்கே வந்து நாங்கள் வயல்வெளி ஆய்வு அப்படின்ற ஆலோசனை மூலம் நாங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பயன்படுத்தணும். நல்ல மகசூல் எங்களுக்கு கிடைச்சிச்சு.
2: என்னென்ன மண் வகைகள் வந்து இந்த மக்காச்சோளம் நடவு செய்கிறதுக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம்?
1: மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறப்பான ஒரு பயிர்னு சொல்லலாம். அதுக்கு வந்து காலம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஒரு காலம் இருக்கும். உளுந்துனா இந்த மாதத்துலேயும் பண்ணணும் அப்படின்னு, சூரியகாந்தினா இந்த மாதத்துக்குள்ளேருந்து பண்ணணும், மல்லினா இந்த மாதத்தில் பண்ணணும், வாழைனா இந்த மாதத்தில் நடணும் அப்படின்ட்டு ஒரு காலங்கள் இருக்குது. ஆனால் மக்காச்சோளத்துக்கு வந்ததே காலமே இல்லை. எப்போ வேணாலும் நீங்கள் பயிர் செய்யலாம், எப்போ வேணாலும் வரும். ஒரு சிறப்பான ஒரு பயிர் மக்காச்சோளம் வந்து. அதனால் எந்த மண்ணில்லாத பயிர் செய்யலாம். தேவையான சத்துக்கள் எடுத்துட்டு கொடுக்குற உரங்கள் வந்து வந்தோம்னா நம்ம தேவையான அளவு கொடுக்கணும். கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க

0: கரெக்டாக வரும். தேவையான அளவு தண்ணி உரம் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
1: எந்தெந்த நேரத்துல எல்லாம் தண்ணி விடணும்?
0: இப்ப மூண்டின உடனேவும் நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிடணும். மக்காச்சோளம் வந்து வேகமா வந்துடும். மூன்று நாள் நாலு நாளே முளைப்பு திறன் தெரிய ஆரம்பிச்சிடும். நாலு அஞ்சாவது நாளே கரெக்டா எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஆறாவது நாளா ரெண்டு மூணு நாளா வெளியே வந்துடும். நம்ம ஏதாவது கிடைக்கிற விதைகளை ஊண்ணோம்னா அதோட முளைப்பு திறனும் கம்மியாக இருக்கும். அதனால இப்போ நம்ம கடையில் வாங்கும் போதேவும் அந்த முளைப்பு திறன் அதிகமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள விதைகளத்தையும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கணும்.
1: உர மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னென்ன உரம்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு?
0: உரை மேலாண்மை வந்து சொன்னால் நம்ம மக்காச்சோளம் வந்து அடி உரமாக ஏக்கருக்கு ஒரு முறை டிஏபி கொடுத்துருவோம். டே ப்ளஸ் காம்ப்ளஸ் இது வந்து நான் ரசாயன உரம் இயற்கை முறையில் தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா உழுகும் போதையும் சட்டிகளை படிக்கும் போதையும் நம்ம வந்து மாட்டுச்சனமோ ஆடுச்சனமோ கொடுத்து பயன்படுத்திடலாம். இது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு உரமாக அடி உரமாக கொடுத்துட்றோம். குறிப்பிட்ட அளவு வரும்போது தடிமனாக நல்லா வரும், ஹெல்த்தியாக வரும். அந்த பயிர் வந்து மக்காச்சோள பயிர் நல்ல கரும்பு தட்டை மாதிரி வரும். நல்ல ஆரோக்கியமான விதைகளை செடினா வந்து கரும்பு மாதிரி இருக்கும், பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்கும். அப்படி வர்றப்போ நம்ம வந்து ஒரு 30 நாளில் வந்து ஒரு யூரியா கொடுக்கும். தலைச்சத்துக்குரியது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியாக வளர்கிறதுக்கு பசுமையா நல்ல சத்தா வளர்றதுக்காண்டி யூரியா கொடுக்குறோம். 50 to 55 நாள் வந்து பூக்கள் வந்துடும். அதிகமான மகரந்த சேர்க்கையோட அந்த பூக்கள்லாம் உதிராமல் இருக்கணும் அந்த மக்காச்சோளத்தில் அப்படின்னு நினைச்சோம்னா டிஏபி கூட டிபி கரசல் கரசலை வச்சு கூட இளவெளி மூலியமாக நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம். அந்த பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும். இளவெளி மூலியமாக சத்துக்கள் போய் நிறைய மகசூல் அந்த வந்து கருதில் வந்து மணிகள் அதிகமாக பிடிக்கணும்னா இந்த மாதிரி இளவெளி மூலியமாக வந்து நம்ம டிஏபி கரசல் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நிறைய மணிகள் இருக்கும். ஏன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு சோடையாக ஒரு பக்கம் பிடிச்சி பிடிக்காம இடைவெளி கேப்பு விட்டு மணிகள் இருக்கும் மக்காச்சோளத்தில்.
1: இதை எப்போ அறுவடை செய்யலாம்?
0: 3 கழிச்சு உடனே அறுவடைக்கு தயாராகும். 90 to 110 வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம் மக்காச்சோளத்தில். வந்து மக்காச்சோளத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விவசாயம். மற்ற விவசாயங்களோட செலவு கம்மி மக்காச்சோளத்தில். ஒரு அடி உரம் கொடுக்குறோம், ரெண்டாவது ஒரு தலைச்சத்துல உரம் கொடுக்குறோம். படைப்புழு இந்த மாதிரி நோய் தாக்கல் இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம்.
2: இதுவரை மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார்.

மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப்பயிர்களை பயிர் செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட் ரமணன் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை, போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது.

0: குறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசை பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசை பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒட்டுக்கால் லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசை பள்ளியில பரதநாட்டிய துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் ஒரு தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷைச் சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 6:55.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
5: என்ன சொல்றேன்,
3: காஃபி பிரமாதம்.
5: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
3: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க ஒரு குட்டீஸ் கிட்ட இப்ப பேசிடலாமா அந்நேயர்களே, வாங்க.
7: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நான் 2வது படிக்கிறேன்.

0: பாய். நான் இப்ப ஒரு பாட்டு சொல்றேன். குட்டி குட்டி முயலே, குதிர் மோடும் முயல், சின்னஞ்செரிய முயலே, செத்து பவா முயல், குட்டி குட்டி முயலே, குதித்து பவா முயலே, பஞ்சு வண்ண முயலே, கிட்ட பவா முயலே, ஆடி பாடி மயலலாம், குட்டி குட்டி முயலே, குதித்து மோடு முயலே, சின்னஞ்செரிய முயல், சிறுத்து பவா முயலே, பட்டு பட்டு முயலே, பஞ்சு வண்ண முயல், கிட்ட பவா முயலே, ஆடி பாடி மயலலாம், அம்பாள் வாரி மயிலலாம். இன்னொரு பாட்டு சொல்ல போயின்ற தோண்டுகின்ற போதெல்லாம், சுரக்கின்ற நித்திலமே, வேண்டுகின்ற போதெல்லாம், விளைகின்ற நித்திலம், உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருள் போட்டு வைக்க இல்லை அம்மா. கவிதன் கண்ணதாசன், தேங்க்யூ. அடுத்த நான் இப்ப திருக்கதை சொல்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம், ஆதி பகவன் முகற்றே உலகு கற்றதனால், என் பயணங்கோள் வாழறிவன், வேண்டுதல் வேண்டாமே இளநடி சேர்ந்தாக்க ஆண்டும் இடுமே இல்ல, இருசே இன்னும் சேராயிரவன் பொருசு புகப்பிருந்தான் மாற்று பொருவாயில் அழிந்து விட்டான் போயிட்டு ஒழுக்கம் நினைகின்றான் என்று வாழ்வார். தனக்குமே இல்லாதான் கால் சேர்ந்தா கல்லாம், மனக்கவலையை மாற்றால் அறிவே, கோலில் பொறியில் குலமளவே, என் குணத்தான் தானே வணங்கா தலை, அறவாளி அந்தனன் கால் சேர்ந்தால் கல்லா, பிறவாளி நீட்டால் அரிது, பிறவி பெருங்கடல் நீண்டுவன் நீண்டா, இரவன் அடி சேராதா. அனைவருக்கும் நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த பூந்தளிர் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7 மணி. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்வது பிரேக்

ஆஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் வைகை வைகரை பொழுதின் வெளிச்சத்திலே வண்ணங்கள் சிதறும் பொய்கையிலே. ஆம் நேயர்களே, நாம் கேட்க இருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரவிருக்கும் பாடல் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் இருந்து.

0: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேரில் இணைந்திருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்று மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் மன்மதன் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக.

செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும், பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள், நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும் மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை

0: குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோத்தாபுரி மாம்பழ விவசாயிகள், குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்ட்ரோக் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென்ட் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250க்கும் அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும், 114 ஒருநாள் போட்டிகளிலும், 43 20-20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: சான்றிதழ் இருக்கும், டிசைன் இருக்கும், லேட்டஸ்ட் ஸ்டைல் இருக்கும்.
1: ஸ்ரீ பால

0: கோபாலன் ஜுவல்லரி மார்ட், நீலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று பௌர்ணமி, பசவபுரம் ஸ்ரீ முரம்பீஸ்வர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். நெல்லை தூத்துக்குடி செல்லும் பைபாஸ் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் பசவபுரம் என்னும் ஊரில் இந்த கோவில் உள்ளது. சோழ அரசன் ஒருவனுக்கு முன்வினை பயனால் குதிரை முகத்தோடு பெண் குழந்தை பிறந்தது. இதனால் மன்னனுக்கு மனக்கவரை ஏற்பட்டது. தாமிரபரணி ஆற்றில் உள்ள தீர்த்த கட்டங்கள் பலவற்றுக்கும் சென்று நீராடி இறைவனை பிரார்த்தித்தார். இறுதியில் இந்த கோவிலுக்கு வந்தார். இந்த பகுதி மணற்பாங்கான பகுதி என்பதால் மாநாடு, மானவள நாடு என பெயர் பெற்றது. இங்கு தாமிரபரணி காசியிலே கங்கையாறு பாய்வது போல தெற்கு நோக்கி பாய்வதால் இது காவிரிக்கு நிகராக கருதப்படுகிறது. பாறாங்கல் நிறைந்த பகுதி.

0: இந்த கோவிலுக்கு வந்தார். இந்த பகுதி மணற்பாங்கான பகுதி என்பதால் மாநாடு மானவள நாடு என பெயர் பெற்றது. இங்கு தாமிரபரணி காசியிலே கங்கையாறு பாய்வது போல தெற்கு நோக்கி பாய்வதால் இது காவிரிக்கு நிகராக கருதப்படுகிறது. பாறாங்கல் நிறைந்த பகுதி முரம்பு எனப்படுகிறது. முரம்பு என்றால் பாறாங்கல். எனவே இப்பகுதி முரப்ப நாடு என பெற்றது. இங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர் மன்னன் தனக்கு வழி கூறுமாறு வேண்டினார். உடனே முனிவர்கள் இந்த பகுதியில் ரோமேசு முனிவர் வழிபட்ட சிவலிங்கம் மணலுள் புதைகொண்டிருப்பதாகவும் அதனை தோண்டி எடுத்து கோவில் எழுப்பி கும்பாபிஷேகம் செய்தால் மகள் குறை தீரும் என்றார். மேலும் ஆறானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் இடத்தில் நீராடினால் மகள் முகம் மாறி அழகான முகம் பெறுவள் என்று கூறினார். அதன்படி இங்கு வந்து தாமிரபரணி நாற்றில் நீராடினார். அப்போதே மகளின் குதிரை முகம் மாறியது. அழகு வடிவம் பெற்றாள். ரோமேச முனிவர் வழிபட்ட லிங்கத்தை தேடி கண்டுபிடித்து ஆலயம் எழுப்பினான். பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் பெரிதாக்கி ஆலயத்தை புனரமைத்தனர். கர்நாடகத்தைச் சார்ந்த பசபப்பா என்பவர் வரி வசூலிக்கும் உரிமை பெற்றிருந்தார். இவர் பெயரில் பசவப்புரம் என்னும் ஊர் பெயர் பெற்று அதுவே இப்பொழுது மருவி பசவப்புரம் என அழைக்கப்படுகிறது. சாலை ஓரத்தில் கிழக்கு நோக்கி கோயில் உள்ளது. உள்ளே சென்றதும் மகா மண்டபம், அதை அடுத்து மணிமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என கோவில் அமைந்துள்ளது. மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி சிவகாமி அம்பாள் அருள் பாலிக்கிறாள். நான்கடி உயரமுடைய விக்கிரகம், கருணை கொண்ட முகமுடையவள். பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பைரவர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் சதுர வடிவ ஆவுடையில் சிறிய பானமாக முரம்பீசர் லிங்க திருமேனியராய் காட்சியளிக்கிறார். முரத்திற்கு ஒரு தன்மை உண்டு. அதில் தானியங்களை இட்டு புடைக்கும் போது தேவையற்ற உமி குப்பைகளை நீக்கி அவசியமான தானியத்தை மட்டும் தன்னிடம் வைத்துக் கொள்ளும். அதுபோல் ஈசன் நம் தீவினைகள் காமக்ரோதாதிகள் வேண்டாத குணங்களை நீக்குபவர் என்பதனால் இவர் முரம்பீசர் என பெற்றார். எனவே இவரை வழிபட்டால் நம் தீவினைகள் அகன்று மன அமைதி, இறுதியில் முக்தி பெறும் கிடைக்கும். மணிமண்டபத்தில் தெற்கு நோக்கி கல் திருமேனியராக நடராஜர் சிவகாமி அம்மை உள்ளனர். தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, விநாயகர் சதுர்த்தி, ஆடிப்பூரம், நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, மகாசிவராத்திரி, தை கிருத்திகை, வருஷாபிஷேகம் போன்றவை இங்கு விழா நாட்கள். இரத்த அழுத்த நோய் உடையவர்கள் இங்கு வழிபட்டால் நிவாரணம் கிடைக்குமா? மன அமைதி அருளும் பசவப்புரம் ஸ்ரீ முரம்பீசரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து.

விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு, பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செய்திகளை செய்த குழந்தைகளுக்கும், வீர தீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமை செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருது 2026 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவராகவும் வழிநாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாம் இருந்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புக்கள் நிகழ்ச்சியில். அடுத்து வர இருக்கும் பாடல் காலை படத்திலிருந்து.

மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீனியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பிரிவில் எலக்ட்ரானிக்ஸ் 10 இடங்கள், மெக்கானிக்கல் 10 இடங்கள், எலக்ட்ரிக்கல் 2 இடங்கள் என மொத்தம் 17 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி டிப்ளமோ, வயது வரம்பு 18 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் புஷ்பா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:48. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருக்கும் பாடல் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வந்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளிலிருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்வது பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா. இன்று மதுரை மாவட்ட நேயர்களுக்கான பாடல்கள் இணைப்பில் இணைய 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 7 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளவும். நிகழ்ச்சியில் முதலாவதாக இணைந்திருக்கும் நேயர்

0: வணக்கம் வணக்கம், காலை வணக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: நன்றி.
0: நன்றியா, நன்றியா.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ வருக, வணக்கம்.
1: வணக்கம். மதுரை பண்பலைக்கு காலை வணக்கம் கூறுவது மதுரை செல்லூரிலிருந்து மனோகரன்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: ரஜினி முருகன் படத்திலிருந்து உன் மேல ஒரு கண் பாட்டு.
0: ஆ, அப்ளை பண்ணிடுவோம்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: அடிப்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: பண்பலையில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர்,
4: வணக்கம்.
3: வருக, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: முத்துக்கண்ணன், பேங்க் காலனி, நாராயணபுரம், மதுரையில இருந்து பேசுறேன் சார்.
3: உங்களுக்கான பாட்டு என்னன்னு
4: சொல்லுங்க. எனக்கு வந்து பிறர் படத்துல மகாமிச்சி.
3: கேட்கலாமா? கேட்கலாமா?
4: நன்றி சார், நன்றி.
3: நன்றி, நன்றி.
5: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, டீ அசி. என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
6: பேசி நடிகிறேன் நான், அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிறேன்.

0: machine. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா பாட்டு வேணுமா மீன் அடுத்த நேயர்.
1: ஹலோ,
0: காலை வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் பத்மாவதி பேசுறேன், மூன்று மாவட்டில இருந்து.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: தலைவன் தலைவி பாட்டுல இருந்து பொட்டல மிட்டாய் பாட்டு போட்டுருங்க சார்.
0: நன்றிம்மா, கேட்டுடலாமா?
1: கேட்டலாம் சார், நன்றி.
0: நன்றிம்மா.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வில்லாபுரம், மதுரை வில்லாபுரம், மீனாட்சி நகர், பன்னீர் செல்வம்.
0: வணக்கம்.
1: விடுதலை படத்துல காட்டுமல்லி
0: கேட்டலாமா?
1: போடுங்க சார்.
0: நன்றி.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் கேட்டுட்ருக்கிறது பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமாவின் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: நான் மதுரையிலேருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுகிறேன்.
3: ஆ, வணக்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தில் கோல்டன் ஸ்பாரோ நெஞ்சிலே யாரோ அந்த பாட்டு வேணும்.
3: கேட்டுடலாமா?
4: நன்றி.
3: ஆ, நன்றி நன்றி.

0: நேரம் காலை 8:34. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: மதுரை ஜெருகை காதருலேருந்து பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: யூத் படத்துலேருந்து மீ நீக்கி அந்த பாட்டு
0: கேட்டுடலாமா?
1: ஆ, கேட்டுடலாம். ஏ மன்

0: நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா அடுத்த நேயர். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? கேக்குதா?
1: சார்,
0: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அந்த கண்ணி நீயும் நானும்
0: கேட்டுடலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட் மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,
2: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:50.
4: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற சமயத்தில் ஒருத்தர் கடைக்கு போய் ஸ்வீட் வாங்கினார். சரி, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறார் அப்படின்னு மற்றவங்க நினச்சாங்க. அவர் அப்படி செய்யலை. அந்த இடத்துலையே பொட்டலத்தை பிரித்தார். திருட மாதிரி அப்படியே சுற்றி ஒரு தரம் பார்த்துக்கிட்டார். யாரும் தெரிஞ்சவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு அவசர அவசரமாக அதை அப்படியே போட்டு முழுகிவிட்டு கையை தொடச்சிக்கிட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடந்து போக ஆரம்பிச்சிட்டார். அவர் யாருன்னா, அவரோட பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியாது, சில பேருக்கு தான் தெரியும். அதாவது அவர் உடம்பில் சர்க்கரை இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிவிட்டாராம். அதனால் வீட்டில் சர்க்கரையே இவர் கண்ணில் காட்டுறதில்ல. அதனால் இவர் யார் கண்ணிலையும் படாமல் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செய்கிறது வழக்கம். யாருக்கும் தெரியாமல் இப்படி ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறது. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆறுதலான தகவல் இன்றைக்கி. அது என்னென்னா, நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் நம்ம உடம்பில் உள்ள சில கோளாறுகளுக்கும் அப்படி என்ன தான் சம்மந்தம் இருக்குது. இதை பற்றி சமீபத்தில் சில ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா சர்க்கரைன்னாவே விஷம் மாதிரி அதை பார்க்குறவங்களும் சில பேர் உண்டு. சின்ன பிள்ளைங்களுக்கு வயத்தில் பூச்சி உண்டாகிறதுலேருந்து பெரியவங்களுக்கு நீரிழிவு வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்க்கரை தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வியாதி, இருதய நோய், பித்த நீர் பை நோய், இதெல்லாம் வந்து சில நோய்கள்லாம் நாம் சாப்பிட்ற சர்க்கரைக்கும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி சம்பந்தம் உண்டுங்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஒரே ஒரு சம்பந்தம் தான் உறுதியாக இருக்குதான், அதுவும் இந்த பல் சிதைவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சர்க்கரை சாப்பிட்றதுக்கும் இந்த பல் சிதைவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க. சர்க்கரைன்னா நாம் சாப்பிட்ற ஜீனி மட்டும் இல்லை, பழம், காய்கறி, பால், தேன் இப்படி எல்லாத்துலேயும் அது இருக்குது. கேரட்டு கொடுக்குற சத்தில் 88% சர்க்கரை, ஆப்பிள் கொடுக்குற சக்தியில் 95% சர்க்கரை. இது ஜீனி சர்க்கரை, இது ஆப்பிள் சர்க்கரை அப்படிங்கிற வித்தியாசம்லாம் உடம்புக்கு கிடையாது. ரெண்டுமே உடனடியாக வந்து சக்தி கொடுக்குது. ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் வந்து 16 கலோரி தான் சத்து இருக்குது. அதிகமாக சர்க்கரை சாப்பிட்டா நீரிழிவு வந்துடும்ங்கிறது தப்பான ஒரு அபிப்பிராயம். டயபெட்டிஸுங்கிறது ஒரு மெட்டபாலிக் டிசார்டர், அவ்வளவுதான். அதாவது நாம் சாப்பிட்ற சர்க்கரையை நம்ம உடம்பு திறமையாக உபயோகப்படுத்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அதிகமாக இனிப்பு வேணாம்னு சொல்கிறோம். ஏற்கனவே உடம்பால் முடியாத ஒன்று மறுபடியும் அது தலையில் சுமத்தி அதிகமாக வேலை வாங்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான். ஆகாரத்தில் அதிகமாக சர்க்கரை இருந்தால் அதனால் உடனே சர்க்கரை வியாதி வந்துடும்ங்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக போதுமான ஆதாரம் இல்லை. அதனால்

0: எப்போவது அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிட்டுட்டா ஐயோ அதிகமாக சாப்பிட்டோமோ என்ன பண்ண போகுது தெரியலையே அப்படின்னு நினச்சி மனசை போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. பொதுவாக எதுவுமே அதிகமாக வேண்டாம், எல்லாம் சீராக இருந்தால் போதும். நீரிழிவுங்கிறது புதுசாக வந்துட்ட ஒரு நோய் இல்லை, ரொம்ப காலமாகவே இருக்கிற ஒன்று தான். நம்ம முன்னோர்கள் இதை மதுமேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களே சில வழிமுறையை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாவக்காய், முள்ளங்கி, அருகம்புல் அவ்வளவுதான். வெள்ளை முள்ளங்கி இருக்குல்ல, அதை வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நூலுகோல் ரொம்ப நல்லது. இல்லைன்னா முள்ளங்கி சாறு ஒரு அவுன்ஸு சாப்பிட்டுட்டு வரலாம். ரத்தத்தில் சேர்கிற சர்க்கரை அளவு இதெல்லாம் கட்டுப்படுத்துது. சிறுநீரில் காணப்படுகிற சர்க்கரை அளவையும் சமநிலைப்படுத்துது. தினமும் ஆகாரத்தில் கோதுமை, கேழ்வரகு, வெந்தயம், கருவேப்பிலை, சோயாபீன்ஸ் எது கிடைக்குதோ சேர்த்துக்கலாம். இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு வந்தால் அப்புறம் வீட்டுக்கு தெரியாமல் கடையில் போய் நின்றுக்கிட்டு ஸ்வீட் வாங்கி திருட்டுத்தனமாக சாப்பிட வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. ரெண்டு ஆசாமிகள் கடற்கரையில் உட்காந்து சாவகாசமாக பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னார், இன்னொருத்தருக்கு தெரியாமல் ஸ்வீட்டு சாப்பிட்றதே எப்பவும் வந்து இடைஞ்சல் தான் சார். நேற்றுக்கு பாருங்கள் அப்படி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வீட்டுக்காரி கண்ணில் போட்டுவிட்டுது, அதுக்கப்புறம் ஒரே ரகலையாக போச்சு அப்படின்னாரா. எனக்கு கூட அப்படி தான் சார் ஆகிட்டுது, ஒரே ரகலை அப்படின்னாரா இன்னொருத்தர். நீங்கள் சாப்பிட்டதும் உங்கள் வீட்டுக்காரங்க கண்ணில் போட்டுவிட்டுதா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படி இல்லை சார், கடைக்காரர் கண்ணில் போட்டுவிட்டுதோ, நான் அவருக்கு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அவர் கடையிலேருந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் இந்த ஆள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் காலை 8:54. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு, ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம். நேயர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 170 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளவும்.

0: வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: நாம் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பாட்டு வேணுமா, தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து மக்களை திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000+ மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Good morning. Madhura FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல ட்ரைட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சின்ன சின்ன தகவல்கள் கூடவே பீட்டான பாடல்கள், அதுதாங்க ட்ரைட் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இப்போ உங்க கூட பேசிட்டு இருக்கிறது கிளாரா.

காணத்தேவரே அதிரடி சரவெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்தேவர நட இல்ல உட இல்ல கொல்ல கொல்ல மாசே.

சம பீட்டான பாடல் கேட்டுட்டு இருக்கோங்க. இருக்கு நிர்மலை இன்னைக்கு கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடுகளுடைய முன் முயற்சி திட்டம் பத்தி கேட்க போறோம். காத்திருக்க நேரமில்லை.

ரெடிமேட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுக்கோங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஷ் எஃப்எம் 100.9 நேரம் 9:12 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு மிஸ்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில காடுகளுடைய முன் முயற்சி திட்டம்,

இந்த திட்டம் இந்திய கடற்கரை ஓரங்கள் மற்றும் உப்பள நிலங்களில் சதுப்பு நில காடுகளில் வளர்க்கணும், பாதுகாக்கணும். இதெல்லாம் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு சூழல் பாதுகாப்பு திட்டம் தான் மிஸ்டி திட்டம்.

காத்திருக்கட்டு நேரமில்லை கேட்டுட்டு இருக்கோங்க. நேரம் 9:16 ஆயிடுச்சுங்க. கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடுகள் முன் முயற்சி திட்டம் பத்தி கேட்டுட்டு இருக்கோம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள்லாம் என்ன என்ன அப்படின்னா, கடற்கரையோர பகுதிகளில் உள்ள உப்பு நிலங்களில் சதுப்பு நில காடுகளை மீட்டெடுத்து உருவாக்கணும். இது ஒரு முக்கியமான நோக்கம். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, சூறாவளி, கடல் அரிப்பு மற்றும் சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களிலிருந்து கடற்கரையை பாதுகாக்கணும். இயற்கை அரணாக செயல்படுறது தான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம். இது ரெண்டு மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் நோக்கங்கள் இருக்குது, கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்காக பாடல் காத்துட்ருக்குது, கேட்கலாம். ட்ரைட் மீட்ஸ்க்கு திருக்க நேரமில்லை.

பட்டாள் கட்டுல மூவிக்கு நான் அண்டர் கட்டுல தண்டர் தொண்டர் அண்டர் வண்டர் ஜூடுக்கு நான்

0: பெடமிட்ஸ் காத்து இருக்க நிறமலை கேட்டுட்டு இருக்கோங்க. இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, வித்தியாசமான தலைப்புடன் உலாவரும் கண்ணாடி மாளிகையில. இன்னைக்கு என்ன தலைப்பு? ஒரு அடி ஒரு மாற்றம். ஒரு அடி ஒரு மாற்றம், நடைபயிற்சியினுடைய ஒரு முக்கியத்துவம் பத்தி தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில பேசுறதுக்காக நேயர்கள் காத்துட்டு இருக்கீங்க. நடைபயிற்சி, வாக்கிங் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்றத பேச வரலாம். 25:30 அறிமுக நேர்கள், 25:30 அனைத்து நேர்களும் 0-4-5 மதுரை முன் இணைப்புடன். இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை, ஒரு அடி ஒரு மாற்றம்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: 150th ஆண்டு

நேரம் 9:24 ஆச்சுங்க. ட்ரைடன் பீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு கடற்கரை வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நிலக்காடுகள் முன் முயற்சி திட்டம் பத்தி கேட்டுட்டு இருக்கோம். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கங்கள்லாம் வருஷப்படுத்தி பார்த்துட்டே இருக்கோங்க. கடலோர பகுதி மக்களினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், மீன் வளத்தை பெருக்கணும், சூழல் சுற்றுலா வந்து வாய்ப்புகளை உருவாக்கணும், இதெல்லாம் வந்துட்டு முக்கியமான நோக்கங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, கார்பன் வாயுக்களை உறிஞ்சி பருவநிலை மாற்றத்தை குறைப்பதில் முக்கிய பங்காற்றுது இந்த திட்டம்.

0: பஞ்சா போட்டுடுவோம்ல.
1: எனக்கு ராஜா பண்ணா, எனக்கு ராஜா பண்ணா.

என்னமா பிள்ளை அந்த

0: கண்ணாடி மாளிகையில்
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்
2: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

0: காலையில 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புடன் வரும் கண்ணாடி மாளிகையில இன்னைக்கு என்ன தலைப்பு?
1: ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம்.
0: இன்னைக்கு நேர்கள் பேச வரலாம் நடைப்பயிற்சியோட முக்கியத்துவம் பற்றி. இன்னைக்கு காலையில 11:02
1: ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம்.

0: கூடிய தனித்துவமான சவால்கள் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் குறித்து அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த இன்னைக்கு சர்வதேச வெப்ப மண்டல தினம் அனுசரிக்கப்படுகிறது.
1: Watch out, our babies. It's Rock and Roll back again.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

வெல்கம் பேக் டு ட்ரைனமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. நேரம் 9:33 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு சர்வதேச வெப்ப மண்டல தினம். வெப்ப மண்டல பகுதியில் எதிர்கொள்ள

ரெடிமேட்ஸ் கதிருக்கு நிர்மலை கேட்டுருக்கோம். நேரம் 9:37 ஆயிடுச்சுங்க. மரம் கொத்தி பறவை மரத்தில் தண்டுகளில் அப்படியே அமர்ந்து மரத்தை கொத்திட்டு இருக்கும். மரங்களை கொத்தி சின்னதாக ஒரு ஓட்டையை உருவாக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும், என்னடா இப்படி மரத்தை சேதப்படுத்துதே அப்படின்னு நினைப்போம். இதனால் மரத்திற்கு தீமை உண்டா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, மாறாக மரத்திற்கு நன்மை தான் உண்டாகுது. எப்படி அப்படின்றத பாடலை தொடர்ந்து சந்திப்போம் நேர்களே. இது ட்ரைட்டன் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை.

ரெடிமேட்ஸ் காத்திருக்கு நேரமலை கேட்டுட்டு இருக்கோங்க. நேரம் 9:42 ஆச்சு. மரங்கொத்தி பறவை மரத்துல தண்டுல அமர்ந்து மரத்தை கொத்துவதால மரத்துக்கு நன்மையா? நன்மைதான். அது எப்படி அப்படின்னா, மரத்தினுடைய உட்பகுதியில் எண்ணற்ற பூச்சி புழுக்கள்லாம் உருவாகி அது மரத்திற்கு சேதம் விளைவிக்கும். மனிதன் உட்பட மற்ற உயிரினங்களுக்கு கூட இந்த பூச்சிகள் நேரடியாக கண்ணுக்கு தெரியறதில்லை. மரங்கொத்தி பறவை அதெல்லாத்தையும் கண்டறிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், தன்னுடைய கூரிய அழகால மரப்பட்டையின் மீது தட்டி தட்டி தட்டி அது ஒரு துளையை உருவாக்கி உள்ளே இருக்கக்கூடிய பூச்சிகளை உண்ணும். இதனால் மரத்திற்கு நன்மையே.

0: டிரைடமிட்ஸ் காதி இருக்க நேரமில்லை கேட்டுட்ருக்கோங்க. நேரம் 9:47 ஆயாச்சு. இதை வந்து இன்னைக்கு காலையில் 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, வித்தியாசமான தலைப்புடன் உள்ள வரும் கண்ணாடி மாளிகையில் இன்னைக்கு என்ன தலைப்பு?
1: ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம்.
0: ஒரு அடி ஒரு மாற்றம்,
1: நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம்.
0: இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகையில நேர்களே கேட்டிருப்பீங்க தலைப்பு, பேசுவாங்க கண்ணாடி மாளிகையில.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
1: மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பிரடிமிட்ஸ் காத்திருக்க நேரமலைக்கு உடனே வந்துருவாங்க. ரோஜா பூவினுடைய மனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அந்த மனம் எங்கிருந்து வருது, எப்படி வருது? ரோஜாவினுடைய மனம் அதனுடைய இதழ்கள்ல இருந்து தாங்க வருது. ரோஜா மலரனுடைய இதழ்கள்ல மென்மையான இயற்கையான நறுமணத்தை வெளியிடுவதற்காக மிக சிறிய வாசனை சுரப்பிகள் அதுல இருக்குது. எங்க இருக்கு ரோஜா மலரனுடைய இதழ்கள்ல?

0: காலையில 11:02 கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்புடன் வரும் கண்ணாடி மாளிகையில இன்னைக்கு என்ன தலைப்பு?
1: ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம்.
0: நடைப்பயிற்சி எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம், நல்லதா கேட்டதா?
1: நல்லதுதான்.
0: அப்ப அந்த நல்ல விஷயத்தை பத்தி நிறைய பேசுவாங்க இன்னைக்கு காலையில கண்ணாடி மாளிகையில. ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின்

0: கேட்போம். வாக்கிங் ஓட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசவாங்க.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: பிரடமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கிளாரா.
1: This song is a tribute to all the heroes and villains.
2: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடு.

உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனதுடா.

0: இன்னைக்கு காலை 11:02 கண்ணாடி மாளிகை, ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு. இன்னைக்கு என்ன தலைப்பு?
1: ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம்.
0: திரும்ப ஒரு முறை சொல்லுங்க.
2: ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம்.
0: நடைப்பயிற்சி எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத நேரில் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. என்னென்ன நம்பர் சொல்லலாம் அப்படின்றத சொல்லிடலாமா? 25:30-170 அறிமுக நேர்களும், 25:30-171 அனைத்து நேர்களும் வரலாம். மதுரையினுடைய முன் இணைப்போட 0452 மதுரை முன் இணைப்போட வரலாம் கண்ணாடி மாளிகையில. இன்னைக்கு தலைப்பு
2: ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியின் முக்கியத்துவம்.
3: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்கோலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா. கேட்கலாம் விருந்தினர் விருப்பம். இன்னைக்கு விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: வணக்கம் சார், என் பேர் வந்து நித்யா. சோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணது MCA. சோ ஆஃப்டர் தட் ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு ஜாப் கிட் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் நான் வந்து பிசினஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 8 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம்.
0: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: பிஃபோர் மேரேஜ் வந்து அப்பா அம்மா அண்ட் தென் எனக்கு ஒரு எல்டர் பிரதர் இருக்காங்க. சோ அப்பா வந்து ரிட்டையர்டு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அண்ணா வந்து மரைன் இன்ஜினியர். சோ அப்புறம் பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. சோ ஆஃப்டர் மேரேஜ் நான், என் ஹஸ்பண்ட், என்னோட மாமியார் மாமனார் எல்லாருமே இருக்காங்க. சோ ஹஸ்பண்ட் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிசைன்ல ஒர்க் பண்ணாங்க ஐடி ல. சோ ஆஃப்டர் தட் அவங்க குவிட் பண்ணிட்டு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க போடியில.
0: இப்ப நிகழ்ச்சியில முதல் பாடலாம் என்ன பாடல் கேட்கலாம்?
1: சோ எனக்கு அந்த குரு படத்துல இருந்து ஆறு இறை சாங்.

0: பத்தி அழகாவே அறிமுகப்படுத்திக்கிட்டீங்க. இப்ப வந்து உங்களுக்கு இப்ப நீங்க வீட்டுல வந்து தனியா இருக்கும் போதோ இல்ல ஒரு லோன்லியா இருக்கும் போதோ என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவீங்க?
1: ஃபர்ஸ்ட் நான் லோன்லியா இருக்கும் போது நான் நிறைய லேர்னிங்ஸ் எனக்கு கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும். நான் எப்பெல்லாம் கொஞ்சம் லோவா ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவேன். அதே மாதிரி புதுசா ஏதாவது லேர்ன் பண்ணுவேன். சோ அது இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். சோ பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிறது. சோ நெக்ஸ்ட் நம்ம எந்த லெவல் அப்டேட் பண்ணணும்ங்கிறது, அதுக்கப்புறம் நான் எழுதி வச்ச செக் லிஸ்ட்ல எதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கேன்றத செக் பண்றது, அதுக்கான டைம் எடுத்துக்கிறேன்.
0: ரீசெண்டா புதுசா என்ன கத்துக்கிட்டீங்க?
1: ரீசெண்டா வந்து முன்னாடி வந்து எல்லா வர்க்கும் நான் பண்ணணும் நினைப்பேன். இப்ப வந்து டீம் எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்க பாயிண்ட்ல இருந்தும் யோசிக்கிறதுக்கு இப்ப நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அவங்களுக்கு சிஸ்டம் எப்படி செட் பண்றது ஒரு பிசினஸ்ல, சோ அது டூ எப்படி ஈஸியா அவங்களுக்கும் ஈஸியா இருக்கணும் நமக்குமே அது ஈஸியா இருக்கிறதுக்காக இப்போ அந்த எம்ப்ளாயி ஹேண்ட்லிங் அந்த மாதிரி டீம் செட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நான் இப்போ லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு.
0: இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். சோ ரொம்ப ஆக்சுவலி நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன் எல்லாத்துக்கும்.

0: இதுக்கு முன்னாடி வானொலியில பேசிருக்கீங்களா?
1: ஆ பேசிருக்கேன் சார். ஆக்சுவலி கண்ணாடி மாளிகைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல நான் பேசியிருந்தேன்.
0: அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னா டைரக்டா லைவ்ல இருந்தது. நான் இது வரைக்கும் ரேடியோ ஷோ போனது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன். சோ லைவ்ல இருக்கும்போது நமக்கு முன்னாடி ஒரு புரிதல் இருக்கும்ல, லைவ்னா சும்மா ஃபேக்கா இருக்கும், இல்லைன்னா வந்து அவங்க வந்து முன்னாடி இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு நமக்கு அங்க வந்து பேச வைப்பாங்க, இல்லைன்னா நேயர்கள் டைரக்டா வந்து க்வெஸ்சன் கேட்கறதுலாம் அது உண்மையா இருக்குமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் எனக்கு இருந்தது. ஆனா பட் லைவ் செக்ஷன் நான் உள்ள போனோனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நேயர்கள் எல்லாருமே கேட்கிற கேள்வி எல்லாமே உண்மையா இருந்தது. அதே மாதிரி நம்ம ஆன்சர் பண்றதுமே லைவ்லதான் டெலிகாஸ்ட் ஆனது. நம்ம மூச்சு கத்து வருது கூட அங்க கேட்கும் போது அது எனக்கு ரொம்ப நல்ல அனுபவமா இருந்தது.
0: என்ன பாடல் கேட்கலாம் அடுத்ததா நிகழ்ச்சியில?
1: எனக்கு அந்த பிரபுதேவா சங்கம் என்ன விளையாடி என்ன விளையாடி

0: சின்ன பிள்ளையில இருந்து வானொலி கேட்டிருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா, வானொலி கேட்ட அனுபவம்?
1: கண்டிப்பா, நான் காலேஜ் டேஸ் படிக்கும் போது ஃபுல்லாவே ரேடியோ மட்டும்தான் கேட்டிருக்கேன். சோ ஆக்சுவலி நான் கோயம்புத்தூர்ல படிச்சோம், அவங்க எப்பயுமே வந்து ஈவினிங் ஹாஸ்டல்ல இருக்கிற போது மெயினா கேக்குறதே நம்ம எஃப்எம் தான். இப்ப வரைக்குமே நான் ரேடியோ கேட்பேன். காலையில மார்னிங் வந்து குக் பண்ணும் போது, ஆப்டர் தட் நம்ம நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி, இப்ப எப்பயுமே நான் ரேடியோ வந்து கேட்பேன். ஏன் அப்படின்னா, நம்ம நார்மலா சாங்ஸ் கேட்கறத விட ரேடியோ கேட்கும் போது நம்ம லைவா ஒருத்தவங்க கூட கனெக்ட்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சோ அதனால நம்ம ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ் கேட்கறத விட இந்த மாதிரி ரேடியோ கேட்கும் போது ரொம்ப கனெக்டிவிட்டியா, அது ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன்.
0: வானொலியில இப்ப நிகழ்ச்சி கேட்பேன்னு சொல்றீங்க, இப்ப எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கேட்பீங்க? அதாவது மெலோடி சாங்ஸ் போடுற நிகழ்ச்சிகளா, இல்ல எந்த மாதிரி ஜேர்னல்ல வர நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்பீங்க?
1: நான் பொதுவா பாத்தீங்கன்னா மார்னிங் செக்ஷனும் அதிகமா கேட்பேன், நைட்டும் கேட்பேன். சோ ஒவ்வொரு டைமுமே எனக்கு கேட்கும் போது நான் ரொம்ப நைட் டைம் அதிகமா விரும்பி கேட்கறது இந்த மெலோடி சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப கொஞ்சம் ஹீல் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இப்போ நிகழ்ச்சியில மெலோடியா ஒரு சாங் கேட்கணும்னா என்ன மாதிரி சாங்ஸ் கேட்கணும் விரும்புறீங்க?
1: ஓகே, நான் மயக்கம் என்னல திரை தேடும் நிலவே அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

0: உங்க வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம்னா அது எதுன்னு சொல்லுவீங்க?
1: பொண்ணுங்க பையங்கன்னு சொல்றதை விட பொண்ணுங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஒர்க் இருக்கும், மல்டி டாஸ்கிங் சொல்லுவாங்க. வீட்டையும் நல்லா பாத்துக்கணும், ஒரு பொண்ணு வந்து நல்ல அம்மாவா இருக்கணும், நல்ல மனைவியா இருக்கணும், நல்ல அப்பாவுக்கு பொண்ணா இருக்கணும், எல்லாமே ஒரு மல்டி டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்ப பர்சனலா கத்துக்கிட்டது என்னன்னா, எல்லாரையும் நம்ம பாத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும்ங்கறதுதான் இப்போ நான் நல்லா கத்துக்கிட்ட ஒண்ணு. எல்லாரும் நம்மளை கவனிப்பாங்கிறத விட

நல்லா இருக்கணும். எல்லாமே ஒரு மல்டி டாஸ்க் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்ப பர்சனலா கத்துக்கிட்டது என்னன்னா, எல்லாரையும் நம்ம பாத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும்ங்கறதுதான் இப்போ நான் நல்லா கத்துக்கிட்ட ஒண்ணு. எல்லாரும் நம்மள கவனிப்பாங்கறத விட நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பார்த்தா நம்ம எல்லாரையும் பாக்குற இடத்துக்கு போகணும். எல்லாரும் நமக்கு லவ் கொடுப்பாங்கன்ற இடத்துல நம்ம லவ் வாங்கணுங்கிற இடத்துல இருந்து நம்ம குடுக்கணுங்கிற இடத்துக்கு போகணுங்கறதுதான் இப்ப நான் செல்ஃப் லவ் ரொம்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இதுவரை விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை காலை 10:02 கேட்கலாம்.

இசையோடு இணைந்துள்ள அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களே, இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல்களுக்கு நான் சவுண்டு போட்டு பேசினாலும் வர பாட்டு என்னமோ லேசா லேசா அப்படின்ற வர மாதிரி, லேசா லேசா படத்துல இருந்து தாங்க இன்னைக்கு பாடல்கள் பூரா வர இருக்கு. இந்த படம் 2003 வெளிவந்த ஒரு முக்கோண காதல் கதை, அந்த கதைக்களத்தை கொண்ட படம் தாங்க இது. இது ஒரு ரீமேக் படமும் கூடங்க. இதன் டைரக்டர் வந்து பிரியதர்ஷன், இதன் பாடல்கள் எல்லாமே இசையமைத்தது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ். வந்து சூப்பராக இந்த பாடல்கள் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்ல இன்னமும் இருக்குங்க. இந்த பாடல்கள் உங்களோட பிளேலிஸ்ட்லயுமே இருக்கு. முதல் பாடல் லேசா லேசானே வருதுங்க.

0: நம்மை இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் ஒரு பட பாடல்கள். நேரம் 10:37 ஆயிட்டிருக்குங்க. லேசா லேசா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து 11:02 என்ன வரப்போகுது?
1: கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு நூலா வரும் கண்ணாடி மாளிகையில இன்னைக்கு என்ன தலைப்பு?
0: ஒரு அடி ஒரு மாற்றம்.
1: ஒரு அடி ஒரு மாற்றம் அடின்றது நம்ம எடுத்து அடி வைத்து நடப்பதை குறிப்பதுதான்.
0: நான் கூட காலையில பார்க்கும்போது யாராச்சும் நம்மள அடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இல்லைங்க, நீங்க காலடி எடுத்து வச்சா உங்க உடம்புல இருக்க மாற்றம் தாங்க இது. அந்த மாதிரி ஒரு அருமையான மாற்றத்தை நோக்கி நம்ம பயணம் தான் ஒரு அடி ஒரு மாற்றம் இன்றைய கண்ணாடி மாளிகையோட தலைப்பு.
1: நடைபயிற்சியினுடைய முக்கியத்துவம் பத்தி பேச வரலாம் கண்ணாடி மாளிகையில். நேர்கள் என்னென்ன நம்பர்ஸ்ல வந்துடலாம் சொல்லிடலாமா?
0: 0452-25-30-170
1: அறிமுக நேர்களும் 25-30-171 அனைத்து நேர்களும் வரலாம்.

0: கண்ணாடி மாளிகையினுடைய இன்னைக்கு தலைப்பு
1: ஒரு அடி ஒரு மாற்றம். ரெடியாருங்க நேயர்களே, இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில சிறப்பு வைக்கலாம். 11:02 இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். லேசா லேசா திரைப்படத்திலிருந்து.

என்னப்பா லேசா லேசான்னு சொன்னீங்க, ஒரு அடி பாடலை போட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தோட சூப்பரான பாடல் ஹிட்ல இது ஒன்றுங்க. அடுத்த பாடல் கூட அப்படிப்பட்ட பாடல் தாங்க. பல பேரோட காதல் லிஸ்ட்ல இந்த பாட்டுலாம் இருக்குங்க. கல்லூரி காலங்களில் இந்த பாடலை பல பேர் பிளே பண்ண சொல்லி நானே கேட்டிருக்கேங்க. அப்படிப்பட்ட பாடல் தாங்க வருது. பல வர்ணனைகளோட அடுத்த பாடல் இது உங்களுக்காக நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்கலாம் பட்டு சிறகு இன்று இரவு 10 மணிக்கு.

0: நம்மை இசையோடு இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் ஒரு பட பாடல்கள். இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையோட தலைப்பு
1: ஒரு அடி ஒரு மாற்றம். அதுதான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையினுடைய தலைப்பு. நடைப்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் பத்தி தான் பேச போறோம் கண்ணாடி மாளிகையில. இது நேயர்களுக்கான நிகழ்ச்சி, நேயர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். கண்ணாடி மாளிகையில் இன்றைக்கு தலைப்பு ஒரு அடி ஒரு மாற்றம், நடைப்பயிற்சியினுடைய முக்கியத்துவம். நடைப்பயிற்சி அப்படின்றது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றத பேச போகிறாங்க. நடைப்பயிற்சி நல்லதா கேட்டதா
0: அதை இன்னைக்கு 11:02 பேசிடலாமே.
1: இப்போ பாடல் கேட்கலாம். ஒரு பட பாடல்களை லீசா லீசா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீரதீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். மொரீஷியஸ் பிரதமர் டாக்டர் நவீன் சந்திர ராம்குலாமுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 ஆண்டுக்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு உணவு பதப்படுத்துதல் துறையின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் 2 நாள் மாநாட்டை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளிலிருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறையில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் விடுக்கப்படுவது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 78.81 அடியாக குறைந்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்ற ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது கண்ணாடி மாளிகை. ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு, வித்தியாசமான தலைப்பு, வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியும் கூட நம்ம கண்ணாடி மாளிகை. இது நேயர்களுக்கான நிகழ்ச்சி. நேயர்கள் பங்கு பெறக்கொண்டு அவங்களுடைய கருத்துக்களை நடைமேடை மாதிரி நம்மளுடைய கண்ணாடி மாளிகையில் அரங்கேற்றம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையினுடைய தலைப்பு
2: ஒரு அடி ஒரு மாற்றம்.
1: நிகழ்ச்சியில் பங்கு பெற காத்திருப்பது
2: அன்பரசன்
1: மற்றும்

0: கிளாரா, வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம வந்து நடைப்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம சொல்லிடலாம். முதல்ல நடைப்பயிற்சினா என்னது அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி எந்தவித உபகரணங்களும் இல்லாமல், நமக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கையில் எடுத்துகிட்டு தான் இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நம்மளே கடகடகடன நம்ம நடந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உடற்பயிற்சி தான் இந்த நடைப்பயிற்சி. இந்த நடைப்பயிற்சி செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய எடை வந்து குறையும், மன அழுத்தம் வந்து குறையும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக அப்படியே ரிலாக்ஸாக நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுலேயும் நம்மளுடைய ப்ரோக்ராமை நீங்கள் வந்துட்டு கேட்டுகிட்டே நடந்து போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நடக்கணும்னு முடிவு எடுத்துட்டோம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம முந்தின நாளே நம்ம யோசிப்போம், நாளைக்கு காலையில் அதிகாலையில் கரெக்டாக நம்ம 5 மணிக்கு எந்திக்கிறோம், எந்திரிச்சிட்டு நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்றத ஒரு முடிவு எடுப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்,
1: அதுக்கடுத்து 2 நாள் அதை விட்டுருவாங்களே, அதையும் மறந்துட்டோமே.
0: அதுக்கு முன்னாடி நம்ம நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அலாரம்லாம் வைப்போம். நல்லா வந்து வெயில் காலம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக என்ன ஆயிரும் அப்படின்னா விடிஞ்சிரும். இதே இது வந்து ஒரு குளிர்காலமாக இருக்கட்டும் இல்லை ஒரு பனிக்காலமாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுது அப்படின்னா அந்த காலையில் விடிகிறது அப்படின்றது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து விடியும்.
1: அப்போ
0: நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சரி நம்ம நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு அலாரம்லாம் வச்சுருவோம். அந்த அலாரம் நம்ம எப்படி வைப்போம் அப்படின்னா, 5 மணிக்கு 1, 5:55 5:10 அப்படிலாம் வச்சுருப்போம்.
1: என்னோட ஃபோனை பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களே.
0: ஆமாம், உங்கது மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அப்படி கரெக்டாக நம்ம சொன்ன வேலையை நம்ம வச்சுருக்க எல்லாரும் கரெக்டாக அது வந்து நம்மளை வந்து எழுப்பி விடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தலையில் ஒரு தட்டு தட்டி இரு கொஞ்சம் நேரம் நாங்கள் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம படுத்துருவோம்.
1: அந்த 10 நிமிஷம் தான் அடுத்த 1 மணி நேரத்துக்கு நான் தூங்குறதுக்கு காரணமே இங்கே.
0: அதோடு அந்த நடைப்பயிற்சி விட்டுருவோம். சரி, காலையில் நடக்கிறது நல்லதா இல்லை ஈவினிங் சாயங்காலம் போல் நடக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால், காலையில் நடக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இரவு முழுவதும் அந்த சொல்லுவோம்ல பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு, நம்ம காலையில் சாப்பிடக்கூடிய உணவு வந்து அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி, நம்ம காலையில் நடக்கும்போது நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்திருப்போம். அதாவது வயிறு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப எம்டியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம காலையில் நடக்கும்போது நம்மளுடைய உடற்பயிற்சி நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லை எங்களால் காலையில் நடக்க முடியலப்பா அப்படின்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம சாயங்காலமாவது நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடைப்பயிற்சி பற்றி நிறைய நம்ம பேசிகிட்டே வரலாம், நேர்கள்லாம் காத்துட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நேர்கள் என்ன நம்பர்ஸில் வரணுன்றதை சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாக சொல்லிடலாமே. 0452252370 அறிமுக நேர்களும், 0452252370 அனைத்து நேயர்களும் வரலாம் நம்ம கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு.
0: கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்குமே தெரியும் நடைப்பயிற்சின்றது எவ்வளோ முக்கியத்துவம்ன்றதும், வாக்கிங்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிலாம் தெரியும், நிறைய கேட்டிருப்போங்க. உங்களுக்கு நடைப்பயிற்சி பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்ல வரலாம். காத்திருக்கக்கூடிய நேரை அழைத்து விடலாம் நினைக்கிறேன். முதல் நேயர் ஓடோடி வந்திருக்காங்க.
1: ஓடோடி வந்ததுக்கு முன்னாடி கிளாரா, நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்களா?
0: ஆமாம் ஆமாம். எப்படின்னா இதே மாதிரி தான், நான் வந்து சொல்லுவாங்கள அனுபவம் தான் அப்படின்னு, நான் தான் அந்த மாதிரி அலாரம் வச்சு காலையில் எந்திக்கணும்னு நினைக்கிறது, 5 மணிக்கு எந்திக்கணும்னு நினைக்கிறது. அப்புறம் சொல்லுவாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 நாள்னு வச்சுக்கோங்களா, ஒரு 40 நாட்கள் நம்ம கரெக்டாக நடந்துட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சா கூட அந்த நடைப்பயிற்சியை வந்து பிரேக் பண்ண முடியாது.
1: கண்டிப்பாக முடியாது
0: முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடைப்பயிற்சி மட்டும் இல்லை, காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வார்ம் வாட்டர் கொஞ்சம் லேசான சுடு தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதையே ஒரு 40 நாள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக 41வது நாள் நீங்கள் நினைக்காமலே அது குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து அது ஞாபகப்படுத்தும். அதே மாதிரி தான் நடைப்பயிற்சியும் நீங்கள் 40 நாள் நீங்கள் நடந்துட்டீங்க கண்டினியூஸாக, பல தடைகள் வருங்க, எல்லா தடைகளையும் தாண்டி நடந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான பெனிஃபிட், அதற்கான பயன்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காத்திருக்கக்கூடிய நேயரை வந்து அழைத்து விடலாம்.
1: இவரும் பல தடைகளை தாண்டி பல பேரோட போட்டி போட்டி வந்திருக்காரு, வர நேர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம், வருக.
2: வாழ்க தமிழ், வெல்க 103.3 மதுரை பண்பலையின் ஒளிபரப்பு சேவை. அன்போடு பண்போடு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி நேர் அலையில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
1: வார்த்தைகளே நடைப்பயணம் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க சாமிநாதன்.
2: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்துட்டு, அதுக்கு காலை வணக்கம்.
1: சரி, நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்றீங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
2: ஆமா, நடைபயிற்சி டெய்லி மேற்கொள்ளுது. ஏன்னா நம்ம 40க்கு நம்ம பண்பலை ஆரம்பிக்கிறீங்கல்ல, நிகழ்ச்சி கேட்டு 5 மணிக்கு பக்தி பாட்டை கேட்டுக்கிட்டு கரெக்டா குளிச்சுட்டு ட்ரெயின் 5:30 ஸ்டாண்டுக்கு வந்துடுவேன். திரும்ப பாட்டு உள்ள பக்தி பாட்டு போடுறீங்கல்ல, அதாவது செல்போன் ஆன் பண்ணி கேட்டுட்டு அந்த வண்டியை படித்து நடந்துட்டு, அது செருப்பு இல்லாமல் நடப்பேன். இது 1.25 கிலோமீட்டர் அங்கே விட்டு 1.25 கிலோமீட்டர் வண்டி நடந்து, இந்த வண்டியை நிப்பாட்டிட்டு நடந்து வருவேன். வந்து சவாரி வந்து அவங்க வாட்சிமன் கூப்பிட்டுருவாங்க. அந்த தைரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு இல்லாமல் நடந்துட்டு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே நடப்பேன். ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு அடி

0: முன்னேற்றம் நீங்க சொல்றீங்க. எனக்கு இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயத்துல எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா வண்டியில உட்கார்ந்து கொசு கடிச்சுக்கிட்டே இருக்கும், இதை பாதுகாக்கணும்ல.
1: நானும் உடற்பயிற்சியினுடைய முக்கியத்துவத்தை நீங்க அறிந்து நீங்க நடந்துட்டீங்களோன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட்
2: நீங்க இதுல என்ன மாற்றம் கண்டுபிடிச்சீங்க? உங்களுக்கு இவ்வளவு நேரம் நடந்திருக்கீங்க, முக்கா முக்கா கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நடந்திருக்கீங்க, கொசுக்கடி நின்றுச்சா?
0: ஆமா, கொசுக்கடி வெயில் காலம் வந்துருச்சுல, அதனால குளிர் வச்சிருந்தோம், நிறைய கடிக்கும் வெயில் காலத்துல, கொஞ்சம் செத்து போகும், அதனால வந்து கடிக்காது.
2: சரி, இப்ப 1.5 மணி நேரம் 1.5 கிலோமீட்டர் நீங்க நடந்திருக்கீங்கல்ல, அதுல என்ன உடம்புல மாற்றம் ஏற்பட்டிருக்கு?
0: மாற்றம் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா அந்த செருப்பு எல்லாம் நடக்கிற பாத்தீங்களா, இதுல ஞாபக சக்தி வருது. எந்த இது டக்குனு மரணமா டக்குனு ஞாபகம் வந்துருது.
1: ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. நம்ம கொசுக்கு நன்றி சொல்லிடலாம். சரிங்களா, நீங்க வந்துட்டு கண்ணாடி மாளிகையில ரொம்ப அருமையா பேசுனீங்க, நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம், வணக்கம்.
3: நடைபயிற்சி என்பது நம்ம வந்து அதிகாலையில நடக்கின்ற போது நம்மளுடைய உடலுக்கு வந்து மிக உற்சாகம் கொடுக்குது. அதாவது நடைபயிற்சி நடக்கும் போது பாத்தீங்கன்னா படிப்படியாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நடக்கும் போது ஒரு 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். அடுத்தடுத்து நடக்கும் போது படிப்படியாக அந்த தூரத்தை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு இது தெரியாது. அதே போல பாத்தீங்கன்னா நடக்கும் போது ஒரு மிதமான நிலையா இருக்கணும். 2 கைகளையும் நல்ல நன்றாக வீசி முன்னும் பின்னுமாக வீசி நடக்க வேண்டும். சில பேர் பாத்தீங்கன்னா கையை அப்படியே 2 கையும் கட்டி, ரெண்டு பேரும் அப்படியே கையை கட்டிக்கிட்டு போவாங்க.
1: ஏன், போன் பேசிக்கிட்டே நடப்பாங்க, அதை சொல்லாம விட்டுட்டீங்க.
3: ஆமா, போன் பேசிக்கிட்டே நடப்பாங்க. அது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு மிதமான நடை, ரொம்பவும் பாஸ்டா போவாம நம்ம வந்து டயத்தை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
1: உங்களுடைய உடல் வந்து பலவீனம் ஆகிரும் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து முன் வச்சிருக்காங்க. அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க.
2: வணக்கம், வருக. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வேடிக்கை பாத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
2: வேற என்னென்ன மகிழ்ச்சி எல்லாம்?
1: உடற்பயிற்சி
2: செய்யறதுக்கு வந்து நீங்க வேகமா நடக்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முத ஆரம்பிக்கும் போது பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் வந்து 2 நாள் வேகமா ஓடுவாங்க, கை கால் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும், தசை எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி வீட்டிலே படுத்துருவாங்க. 2 நாள் ஓடினதுக்கு அவங்களுக்கான பலன் வந்து பின்னாடி வந்து தெரியாது. ஆனால் நீங்கள் மெதுவாக சிறுக சிறுக, அதாவது வந்து வேதாரண்யத்திலேருந்து ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா, அவர் சொல்லும்போது சொன்னார், சிறுக சிறுக நீங்கள் ஆரம்பித்து பெருக பெருக நீங்கள் கொண்டு போனால் தான் இதோட முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
1: அதாவது என்னன்னா, கொஞ்சம் தூரம் வந்து கொஞ்சம் தூரம் போங்க, ஆனால் அந்த நடக்கிற நடை பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நேராக கையை வந்து முன்னும் பின்னுமாக நல்லா ஃபோர்ஸாக பண்ணிட்டு நீங்கள் நடக்கணும். ஆனால் ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம், அடுத்த 1 வாரம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படின்றதான் காத்திருக்கூடிய நேயை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: வணக்கம், நான் ராமநாதன்.

0: மாவட்டம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்களோட நடைபயிற்சி எந்த மாதிரி இருக்கிறது? இல்ல நடைபயிற்சி பழக போறீங்களா?
0: இல்ல இல்ல, பழகலாம் இல்ல, அதெல்லாம் முன்னாடி நியூ இயர்ல இருந்து வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன்.
1: நியூ இயர் ரெசல்யூஷன் அவர் வந்து.
0: ஆமா, இது வந்து நியூ இயர் அப்ளிகேஷன் சொல்லலாம்.
2: நடந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு உடல்ல வந்து ஒரு அரை மணி நேரம்னா எப்பயுமே ஜனவரில இருந்து இப்ப வரைக்குமே இந்த அரை மணி நேரம் தான் நடக்கிறீங்களா?
0: அது அந்த படி சொல்ல முடியாது. நம்ம என்ன நம்ம நடக்கிறது, நம்ம வந்து உடைப்பயிற்சி காலையில வந்து போறவர நம்ம யதார்த்தமா வந்து நம்ம வெளியில போறப்ப கொஞ்சம் தூரம் நடந்தே போற பாத்தீங்களா, கொஞ்சம் தூரம் வண்டி போகாம அப்படி பக்கத்துல கடைக்கு போறாத நடந்தே போற பாத்தீங்களா, அதுவும் சேர்ந்து வரும்
2: ஒன்னாவே. இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நீ இது சொல்றேன்.
0: நம்ம வந்து காலையில மட்டும் நடக்கிற வேலை இல்லாம பக்கத்துல உள்ள கடைக்கு இதுன்னு போறோம்னா அது கொஞ்சம் கூட அது கொஞ்சம் நடைபயிற்சி நமக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துதான்.
2: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
0: என்ன மாற்றங்கள் ஏற்படுத்துச்சுதான், மன சோர்வு அப்படி சோர்வா இருக்கு பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் அப்படியே கொஞ்சம் கூட இல்லாம அந்த சோறு வந்து எங்களுக்கு வந்து நீங்கிறதா நாங்க வந்து உணர்றோம். ஏன்னா தூக்கமும் முன்னால உட்காந்தவொன்னு அப்படி தூக்கம் வரும், தூக்கமே வராது, ஒரு சில நல்ல சிறுசுறுப்பா ஒரு அளவுக்கு நல்லா இருக்குங்களா உங்களுக்கு மாற்றம்?
2: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றியா, நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க.
1: அவர் ஆறு மாசத்தை நாளையோட முடிக்க போறாரு. ஆறு மாசம் மொத்தமா வந்து ஒன்னாம் தேதியில ஆரம்பிச்சாருன்னா நாளைக்கு 30ஆம் தேதி முடியுது. ஆறு மாசம் நல்லா நடந்துட்டாரு.
2: கண்டிப்பா. இப்ப நடைபயிற்சி அப்படின்றது உங்க சொன்ன மாதிரி நான் காலையில அரை மணி நேரம் நடக்கிறேன், அது போக நான் அப்பப்போ நான் வந்து என்னுடைய வேலைகளை நான் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். நடைபயிற்சி நீங்க மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன இடத்துக்கு போகும்போது கூட வண்டி எடுத்துட்டு போகணும்னு உங்களுக்கு தோணாது, நடந்து போகணும்னு கண்டிப்பா தோணும். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. இது கண்ணாடி மாதிரி
3: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
4: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: இன்னைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்பு ஒரு அடி ஒரு மாற்றம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பல மாற்றங்கள் நிகழப்போகுது, இந்த ஒரு அடி எடுத்து நீங்க வச்சீங்கன்னா முன்னாடி அப்படின்னு சொல்லலாம்.
2: கண்டிப்பா. நேயர்கள் ரொம்ப அருமையா பேசிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களை வந்து இங்க அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நீங்க வாக்கிங் போறீங்க, நடைபயிற்சி மேற்கொள்றீங்க அப்படின்னா முழு முக்கியமாக நீ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அணியக்கூடிய காலணி வந்து முக்கியம். நீங்க போடக்கூடிய அந்த செப்பல்ஸ், நீங்க ஷூஸாக இருக்கணும் இல்லை செப்பலாக இருக்கட்டும், அதை நீங்கள் கரெக்டாக போட்டு நடந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கால் வலி வராது. சில பேர் வந்து வெறுங்காலில் கூட நடக்கிறாங்க, அது கூட கல் மண்ணெல்லாம் இருக்கும்போது அதுக்கும் உங்களுக்கு வலிக்கும். அதனால் உங்களுடைய பாதத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷூ செப்பல்ஸ்லாம் போட்டு நடந்தீங்க அப்படின்னா நடைபயிற்சி இன்னும் உங்களுக்கு நிறையா வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். காத்திருக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
5: கருத்து விதைகளை அறிவிக்கிற வழக்கு செய்யும் மதுரை பண்பாளையின் கண்ணாடி மாளிகையும் அன்பு ஆர்ஜே அன்பரசனையும் கிளாராவையும் வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
5: அதான் நான் காரைக்குள்ள இருக்கும் போது எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும், அத டெய்லி காலையிலயும் சாயந்தரமும் நிறைய பயிற்சி மேற்கொள்ள, அதனால எனக்கு வந்து சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்து.
2: ரொம்ப நல்லது. இப்ப நம்ம வந்து ஒரு பார்க் எடுத்துட்டாலே அதுக்கு நடைபயிற்சிக்குன்னா ஒரு இடம் இருக்குது.
5: என்ன
2: அப்படித்தானே, கல்லு எல்லாம் பதிச்சு இந்த இடத்துல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நீங்க நடைபயிற்சி மேற்கொண்டு இருக்கீங்க பார்க்ல, உங்களை வந்து ஓவர்டேக் அடிச்சு நிறைய பேர் நடந்து போவாங்க, நம்மளும் முயற்சி பண்ணுவோம் யாரையும் முன்னாடி விட்டுறக்கூடாது அப்படின்னு, ஆனாலும் முடியாது. சில பேர் வந்து சல்லுன்னு நடந்து போயிருவாங்க, சில பேர் நமக்கு பின்னாடி வருவாங்க, இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா?
1: யாருக்குமே சுகர் அப்படின்றது ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து கடைகளுக்கோ சந்தைகளுக்கோ நம்ம நடந்து போய் தான் பொருட்களை வாங்கிட்டு இருந்தோம். ஆனா இன்றைய

0: போனது கட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் அப்போ அந்த பைக் எடுப்பா, அந்த ஸ்கூட்டர் எடுப்பா, அந்த சைக்கிள் எடுப்பா, அந்த கார் எடுப்பான்ற அளவுக்கு இப்போ மாறிடுச்சு உலகம் வந்து.
1: சைக்கிள் கூட சொல்லாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அடுத்த நேரம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: இனிய வணக்கம்.
1: இனிய வணக்கம். யார், எங்கிருந்து?
2: நம்ம அம்சாபுரம், மீனா.
1: சொல்லுங்க சொல்லுங்க
0: சொல்லுங்கப்பா.
2: நான் வந்து காலையில எப்பவுமே 4:30 எந்திரிச்சு 5 மணிக்கு எங்க ஊர்ல யோகா கிளாஸ் இருக்கு. அதுக்கு 1 கிலோமீட்டர் நடந்துதான் மெயின் ரோட்ல போனோம். திரும்ப அங்க யோகா தியானம் முடிச்சு மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும். எனக்கு அதான் நடைபயிற்சி. யோகாவும் பண்ணிட்டு வர்றதுனால அந்த காலையில வாகனம் எல்லாம் இல்லாம அந்த ரோட்ல போகும்போது ஏதோ நடு ரோட்ல நம்ம அடி சுதந்திரமா போயிட்டு இருந்தேன்.
0: நானே ராஜா, நானே மந்திரி அப்படின்ற மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க.
1: அதே மாதிரி இந்த காலங்காத்தால அந்த ஜில்லுன்னு காத்து, அதுவே உங்களுக்கு ரொம்ப மன அமைதி.
2: ஆமா, அந்த காத்து பாருங்க, தூசி இல்லாம அப்படியே எதை பார்த்தாலும் ஒரு ரசனையா இருக்கும். அந்த காத்து, இந்த மரம், அந்நேரம் அந்த பறவை இனங்கள் கத்தும் பாருங்க,
1: அதுவும் இருக்கட்டும். போக வந்து போயிட்டு திருப்பி வரும்போது யோகா எல்லாம் பண்ணிட்டு திரும்பி நடந்து வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்காதா?
0: நேர்கள்
1: ரொம்ப உற்சாகமா அவங்களுடைய உடற்பயிற்சி, அவங்க அனுபவித்த விஷயங்கள் எல்லாத்தையும்
0: சொல்லிருக்காங்க.
1: சொல்லும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி நம்ம பண்ண போறோம், நம்ம வாக்கிங் போக போறோம், நடக்க போறோம் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே வந்துட்டு கடகடன நடந்து விடுறோம். முதல்ல நம்மளுடைய பாடியை வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணுமா, இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி கீழே குனிஞ்சி மேலே நிமிந்து நம்மளுடைய பாடி லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்றத முறைப்படி நடப்பயிற்சி அப்படின்றதுல சொல்றாங்க. கதிர்குடி நேயர் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க.
3: எனக்கு நடைபயிற்சி அப்படிங்கிறது, அப்புறமா இந்த வாக்கிங், அப்புறமா ஜாகிங், அப்புறமா ரன்னிங், இந்த மாதிரி எல்லாம் நான் செய்வேன் மேம். இப்போ எக்ஸசைஸே கூட ஒரே வகையான எக்ஸசைஸ் நம்ம பண்ணும்போது என்னப்பா இது அப்படின்னு ட்ரை ஆயிடும். ஸோ இன்டர்மினண்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸசைசஸ் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம சில பேருக்கு சொல்லுவாங்க, எனக்கு காலையெல்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படிங்கறத பண்ணிட்டு ஒரு சின்ன வார்ம் அப் மாதிரி பண்ணிட்டு அதன் பிறகு அந்த ஜாகிங்கோ அல்லது ரன்னிங்கோ பண்ணும்பொழுது நல்லா இருக்கும். இதுல என்ன ஒண்ணுன்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு 30-35 இயர்ஸ் வரைக்கும் டாக்டர்ஸோடைய அந்த அட்வைஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. ஏன்னா இளைஞர்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம வாட்டுக்கு பண்ணலாம். பட் அபவுட் 35-40 அப்படிங்கும் பொழுது டாக்டருடைய கன்சல்டேஷன் பண்ணி அந்த ரிகரஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது செய்யறதுக்கான உடல் தகுதி நமக்கு இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. இதனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னன்னா மேம், யூஸ்வலா நான் வாக்கிங் போவேன், ஜாகிங் பண்ணுவேன். அது வந்து ஆக்சிஜன் லெவல் மூளைக்கு கொடுக்கறதுனால ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அண்ட் பிளட் ஃப்ளோ அப்படிங்கறதும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த டெஸ்க் ஜாப் அப்படிங்கறது பண்றாங்க. சோ அதனாலயே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வெயிட் அப்படிங்கறது எல்லாம் போடுது. பட் ஏர்லி மார்னிங் ஒரு 6:30-7 நம்ம அந்த ஜாகிங் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த நாள் முழுக்க மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆயிட்டு நம்ம எனர்ஜைஸ்டா ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கறது என்னைக்கு தெரிய ஆரம்பிச்சதோ, ஒரு குட்டியா அதற்கேற்ற போல உணவு முறைகளை மேற்கொண்டுட்டு அதன் பிறகு அந்த வாக்கிங் பிளஸ் ஜாகிங் எல்லாம் கலந்து செஞ்சும்பொழுது அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு நீ வருவ, நான் வரேன், நான் வரேன், நீ செய்யின்னு அவங்களை பார்த்து அவங்க கூட சேர்ந்து மோட்டிவேட் ஆகி பண்ணுறது அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: நல்லது நல்லது நல்லது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா சொன்னாங்க,
0: ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது வந்து நீங்களும் சொன்னீங்க அந்த வார்த்தையை வந்து, நைட்டு தூங்கி எந்திரிச்சோடனே நான் காலைல ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் நம்மளோட நடைபயிற்சி ஆரம்பிக்கணும்னு அதே அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, 8 மணி நேரம் உங்களோட உடல் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறது. 7-8 மணி நேரம் உங்களோட உடல் வந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க எந்திரிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது அதை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, அதாவது அந்த உடம்பு அசைவுகளை கொடுத்துட்டு நீங்க ஆரம்பிக்கும் போது இன்னும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் வந்து அவங்க இன்னொரு இது சொன்னாங்க, மெட்டபாலிசம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நீங்க ரொம்ப நல்லதா பண்ணணும்னா காலையில கொஞ்சோன்னு வெந்நீரை நீங்க குடிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் லெவல் இன்னும் கூடும் அப்படின்றதான் உண்மை. ஸோ நீங்க அது மாதிரி செஞ்சிருக்கீங்களா கிளாரா?
1: காலையில எந்திரிச்சிட்டு நம்ம வாக்கிங் போகும்போது நம்ம சொல்றோம் ஸ்கெச் பண்ணிட்டு அப்படி பண்ணி இது கீழே குனிச்சிட்டு மேலே இது பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணிட்டு போனோம். ஆனால் நம்ம அங்கே போய் வாக்கிங் போகும்போது எல்லாரும் நடந்துட்டு போகும்போது நம்ம மட்டும் கீழே குனிஞ்சு மேலே நிமிந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு பண்ணும்போது நம்மள யாராவது பார்க்கும் போது நமக்கு ஒரு மாதிரியா வெக்கமா இருக்குமோ?
0: அதாவது உங்களோட உடல் தகுதியை நீங்க முன்ன முன்னேற்ற போறதுக்கு யாரை பார்த்தியும் நீங்க வந்து வெக்கப்பட தேவையே இல்லை. உங்களோட நோக்கம் வந்து என்ன, உங்களோட உடல், உங்களோட மன அமைதி, உங்களோட மனசார்பு,

0: ஸோ இதை வந்து நீங்க கூட்டிட்டு போகணுன்றது தான் முக்கியமானது.
1: நம்ம பேசிட்டே இருக்கோம், நேரில் வர வச்சிடலாம் சரிங்களா? வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள்ப்பா. மதுரை ஜவர்புரத்துல இருந்து உங்களை அன்பு சொல்ல அனுப்பிங்கப்பா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நீங்க உடல் பயிற்சி செஞ்சனால என்ன மாற்றம் இருக்கு?
2: கிளாரா சவரியும் அன்பு சவரும் நடைபயிற்சி மேற்கொள்றாங்க, அது பெரிய ஒரு கஷ்டியா இருக்கு. ஆனா கிளாரா சவரி என்ன சொல்றாங்க, நடைபயிற்சியில வெக்கம் போறவரன்னு சொல்றாங்க.
1: வெக்கப்படாதீங்க,
2: நீங்க நேர்களை பிசினஸுக்கு நீங்க ஸ்ட்ரென்த் கொடுக்கும் போது உங்க ஸ்ட்ரென்த் நீங்க ஒரு பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா. அதாவது சரி, நான் தலைப்புக்கு வந்தேன் ஆக்சுவலி.
1: நடந்தாங்க
2: எப்படி ஒரு உடல் ஆரோக்கியத்தோட இருந்தாங்க, சிறுதானியங்களை இயற்கை உணவுகளை கட்டிட்டு. ஆனா இப்ப நடைபயிற்சி மேற்கொள்றாங்க. அவர் என்ன, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு நண்பர் இருக்காரு. ஆனா அவர் என்ன செய்வாரு, டெய்லி எவ்ரிடே வாக்கிங் போவாரு. ஆனா ரெண்டு கடைக்கு தான் பக்கத்துல இருந்து, ரெண்டு கடைக்கு இருக்கு, அதுல டூ வீலர் எடுத்துட்டு போவாங்க. நான் ஒரு ஜோக்கா கேட்டேன், என்கிட்ட க்ளோஸ் பழகுறவரு பொதுவாவே, என்ன பிரதர் நீங்க நடைபெறிச்சு டெய்லி மேற்கொள்றீங்க, தோட்ட பணிக்கு போதும் பாக்குறேன், நீங்க இதுக்கு டூ வீலர் இருசக்கர வாகனத்தை எடுத்து போறீங்கன்னு ஒரு க்வெஸ்சன் முன் வைத்தேன். அதற்கு என்ன பதில் மொழி கூறுறாருன்னா, இல்ல நாங்க வாக்கிங் போறது சும்மா ஜாலியா ஹாயா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே போறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா சாத்தியப்படாது, அது முறைப்படி சாத்தியப்படாது. ஏன்னா
1: லைன் அதுவாவே கட் ஆயிருச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ வந்துட்டு ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு விஷயம் நான் வந்து பொதுமக்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, முதல்ல நம்ம உடற்பயிற்சி பண்ணணும். மற்றவங்களை கை காட்டி நீங்கள் ஏன் நடைபயிற்சி பண்ணீங்க, ஏன் இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க, அதெல்லாம் நம்ம கேட்காமல் இருக்கிறது நல்லது. இதை இப்படி கேட்கலாம், என்ன கேட்கலாம் அப்படின்னா, நம்ம நடந்தால் ரொம்ப நல்லது தானே. இப்போ பார்த்தீங்கன்னா நானே பாருங்களேன், பக்கத்து கடைக்கு நடந்து போகிறேன்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஏன் வண்டியில் போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாமல், அவங்கள அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் மோட்டிவேட் பண்ணலாம். நீங்கள் நடைபயிற்சின்றது ரொம்ப முக்கியம், நீங்கள் நடக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐயோ நீங்கள் நடக்கிறத பார்த்து தான் நானே நடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அடுத்த நேரம் சந்திச்சிடலாம்.
0: ஒரு அடி ஒரு மாற்றத்தோட அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். அடி எடுத்து வச்சு வாங்க.
1: வணக்கம்.
3: இருவருக்கும் காலை வணக்கமா. நான் வந்து காரைக்குடி சுவாமிநாதன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க ஐயா.
3: நான் அந்த நடைபயிற்சி வந்து நான் வந்து காலையில நான் ரெகுலராவே வந்து நான் வந்து உயிர்ப்பயிற்சி செய்யறாளே, அதனால எனக்கு தேவையில்லை. ஆனா முன்னாடி இந்த நடைபயிற்சிங்கிறது இப்ப சமீபத்துலதான் நம்ம,
1: உண்மைதான்,
3: ஏன்னா அப்பெல்லாம் வந்து உழைப்பு, கடின உழைப்பு இருந்துச்சு
1: கண்டிப்பா.
3: அதனால வந்து இந்த நடைபயிற்சி அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நாங்கெல்லாம் இந்த கிராமத்துக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்க விட்டு நடந்துதான் போறது 2 கிலோமீட்டருக்கு. இப்ப அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. எங்க சின்ன கிராமத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2 வண்டி வாகனம் வச்சிருக்காங்க. நடைபயிற்சி வந்து பண்றது நல்லதுதான், ஆனா வந்து அது வந்து நீங்க சொல்ல பண்ண முறைப்படி செய்யணும். அது பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து மற்றபடி பாடி வந்து எல்லாமே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்குலாம் வந்து நான் வந்து அந்த உடற்பயிற்சி ரெகுலராக பண்றதுனால எனக்கு அது வந்து எனக்கு தேவையில்லை.
1: அப்ப உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு நடைபயிற்சி வேண்டாமா?
3: இல்ல தேவையில்லைன்னு என்னோட கணிப்பு, நாங்க அந்த அளவுக்கு பண்றாங்க ரெகுலராகவே. நான் வந்து வச்சிருக்கேன், நான் கிட்டத்தட்ட 5 வருஷமா வச்சிருக்கேன். அதனால நம்ம ரெண்டாவது சரியான வேலைகளை வந்து திட்டம் கரெக்டா செஞ்சோம்னு வச்சுங்களேன், அந்த உடல்ல வந்து நம்ம வந்து அசைச்சு பண்ற வைக்க போகும்போது என்ன உடற்பயிற்சி இல்லாதனாலதான் அந்த பிரச்சனை எல்லாம் வருது.
1: கரெக்ட் தான். நீங்க வந்துட்டு ஒரு ரூம்குள்ள நான் உடற்பயிற்சி பண்றேன், எனக்கு வந்து அது போதுமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னை பொறுத்த மட்டும் இல்லாம உடற்பயிற்சி இல்லாம நான் நடைபயிற்சி எல்லாம் வந்து ரொம்ப
1: நடைபயிற்சி எனக்கு அவசியம் இல்லைன்னு நடைபயிற்சின்றது நம்ம நடக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க வந்து காலையில அந்த ஃப்ரெஷ் ஏர் வருது, உங்களுக்கு அந்த பிரிஸ்கா இருக்குது.
0: முக்கியமா வந்து ஓசோன் படலம் வந்து அந்த நேரத்துலதான் வந்து பூமியை தொடர நேரம், அந்த நேரம் நம்ம நடக்கிற நேரம் வந்து சுத்தமான காற்றை நம்மளால சுவாசிக்க முடியும். பகல் முழுக்க இறைச்சல்களை கேட்டுக்கிட்டே இரவு நேரத்தில் வந்து நம்ம அமைதியான தூக்கத்துக்கு போயிடுறோம். மீண்டும் காலை நேரத்தில் எந்திரிக்கும் போது ஒரு கடல் ஓசையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குருவிகளோட ரீங்காரமோ ஏதோ ஒன்று நம்ம கேட்கும் போது புதுசாக ஒரு இனிமையான சத்தத்தை நம்ம கேட்குறோம்.
1: கண்டிப்பாக. இப்போ நடைபயிற்சி மேற்கொள்றதுனால உடை எடல் வந்து குறையுமா அப்படின்னு கேட்டால், முதல்ல வந்து உங்களுடைய வெயிட் ரெடியூஸ் ஆகும்ன்ற மைண்ட் செட் ஆகிட்டு தயவு செஞ்சு நடக்காதீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் நடக்கிறோம் இவ்வளோ நாள் ஓடி போய் நம்ம வெயிட் மிஷினை பார்த்துட்டு வா இறங்கிச்சா ஐயோ கூடிச்சா அப்படின்னு பார்க்காதீங்க. முதல்ல நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது முதல்ல உங்களுடைய உடல் வந்து ரொம்ப பிரிஸ்காக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய உடம்பு ரொம்ப லேசாக மாறிடும். ஒரு வேலையை நீங்கள் ரொம்ப இயர்லியராக பண்ணுவீங்க. ஒருத்தவங்க நல்லா குண்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அவங்க செய்யக்கூடிய செயலை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுடைய பின்னாடி என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நடைப்பயிற்சி இருக்கும். குடும்பத்தினுடைய

0: வாகுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒல்லியாக இருக்க மாட்டோம், எல்லாருமே குண்டாக இருக்க மாட்டோம். அவங்கவுங்களோட ஹெரிடிட்டி, அது மூலமாக தான் நம்மளுடைய உடம்பு குண்டாகிறதும் ஒல்லியாகிறதும். இதை வச்சு நம்ம ஒருத்தவங்கள நம்ம கிண்டல் அடிக்கவும் கூடாது. ஏன்னா அவங்க அவங்க அம்மா மாதிரி, அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி, பாட்டி மாதிரி இருப்பாங்க. அப்போ அவங்களை வந்து நடைப்பயிற்சி பண்ணால் நான் ஒல்லியாயிருவேனா அப்படின்னு கேட்டால், முதல்ல நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப லேஸாக மாறும். நீங்கள் எந்த வேலையும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க அப்படின்ற சொல்லிட்டு காத்திருக்கூடிய நேயை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம் சார், நாங்க வந்து மதுரை மாவட்டம் டி கல்லுப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து ஜெயக்குமார்.
3: Now being recorded.
2: எஸ் ஜெயக்குமார் என் பேரு. டி கல்லுப்பூர்ல இருந்து பேசுறேன்.
0: சரி சரி சொல்லுங்க.
2: நடப்பது எல்லாமே வந்து நன்மைக்குன்னு நினைக்கணும். அது வந்து நடைபயிற்சியில அதை வந்து நம்ம அந்த வாசகத்தை கடைபிடிக்கணும். நம்ம நீங்க முத ஒரு நேயருக்கு பதில் சொன்னீங்களா, நடக்கும்போது நம்மளுடைய உடல் எடை வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும். அது வந்து உடனே குறையணும்னு நினைப்பாங்க, அது நடக்காது. அது வந்து ஒரு வருஷம் ஆகலாம், ஒன்று வருஷம் ஆகலாம். இப்ப நானும் என்னுடைய மனைவி வந்து ஆதிக்கராசி யாத்திரை போறப்ப நாங்க தொடர்ந்து ரெண்டு வருஷம் நடந்தோம், காலையிலயும் மாலையிலயும். எனக்கு வந்து 6 கிலோ குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு வந்து 7 கிலோ குறைஞ்சிருக்கு உடலுடைய எடை. நீங்க சொன்ன மாதிரி உடல் வந்து ரொம்ப லேஸ் ஆயிருச்சு, அதாவது எதையோ வந்து லேசா செய்ய முடியுது. உடல் வந்து ஒரு பாரமா தெரியல, காலுக்கு வந்து உடல் வந்து ஒரு பாரமா தெரியல. அது நூற்று நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து 100க்கு 100 உண்மைதான்.
0: ரொம்ப நன்றி.
2: இன்னொன்னு வந்து யோகா கலவை.

0: நீங்க முத ஒரு நேயருக்கு பதில் சொன்னீங்களா, நடக்கும்போது நம்மளுடைய உடல் எடை வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும், அது வந்து உடனே குறையணும்னு நினைப்பாங்க, அது நடக்காது. அது வந்து ஒரு வருஷம் ஆகலாம், ஒன்று வருஷம் ஆகலாம். இப்ப நானும் என்னுடைய மனைவி வந்து ஆதிக்கராசி யாத்திரை போறப்ப நாங்க தொடர்ந்து ரெண்டு வருஷம் நடந்தோம், காலையிலயும் மாலையிலயும். எனக்கு வந்து 6 கிலோ குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு வந்து 7 கிலோ குறைஞ்சிருக்கு உடலுடைய எடை. நீங்க சொன்ன மாதிரி உடல் வந்து ரொம்ப லேசாயிருச்சு, அதாவது எதையோ வந்து லேசா செய்ய முடியுது. உடல் வந்து ஒரு பாரமா தெரியல, காலுக்கு வந்து உடல் வந்து ஒரு பாரமா தெரியல. அது நூற்று நீங்க சொன்ன அந்த கருத்து வந்து 100க்கு 100 உண்மைதான். இன்னொன்னு வந்து யோகாக்களை வந்து மனதுக்கு வந்து வலிமை தரும், இது நடைபயிற்சி வந்து உடலுக்கு வலிமை தரும்.
1: நல்லது நல்லது,
0: ரெண்டுமே கடைபிடிச்சீங்கன்னா வந்து உடலுக்கும் மனது வந்து வலிமையா இருக்கும்.
1: கரெக்ட் தான், நம்ம நடைபயிற்சி தான் இன்னைக்கு தலைப்பு. அதனால நம்ம நடைபயிற்சி பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம், காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர சந்திச்சிடலாம் நினைக்கிறேன். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் சொல்றது யார், எங்க இருந்துமா?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
2: சொல்லுங்கம்மா, நீங்க நடைபயிற்சினால என்னென்ன அனுபவிக்கிட்டு இருக்கீங்க?
3: நான் வந்து எப்பவுமே நடந்துகிட்டே இருக்கேன்ப்பா, வண்டியில எல்லாம் போகவே மாட்டேன். ஏன்னா எங்க வீட்டுக்காரங்க வண்டியில வா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறே அப்படிம்பாங்க, மார்க்கெட்டுக்கு வான்பாங்க, ஆனா எங்கேயுமே போக மாட்டேன். காலையில எந்திரிச்சா அப்படியே சுத்திட்டு வருவேன், ஒரு சுத்து மத்தியானம் காய்கறி 11 மணிக்கு போல காய்கறி கடைக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு 4 தடவை போய் ஆத்துக்கார ஓரத்துல.
1: இதெல்லாம் நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
2: இது அன்றாடம் வாழ்க்கையோட நடைமுறை தானே?
1: கிடையவே கிடையாது.
3: இல்ல இல்ல, எங்க அப்பா எங்க அம்மா அவங்க எல்லாம்
1: நடந்துட்டு,
3: அப்பா வந்து ஒரு உணவு இது பருத்திப்பால் வியாபாரம் பார்த்தாங்க, இருக்கும்போது கால மிதியடி கூட இருக்காது, ஊரை பூனா சுத்தி நடந்து வித்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க, ஒல்லியாதான் இருப்பாங்க. அப்ப எந்த நோயுமே கிடையாது எங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம். அப்ப இந்த மாதிரி நான் யோசிச்சேன், அப்ப நடக்கிறதுனால இவ்வளவு, ஏன்னா எங்க மாமனார் 90 வயது வரைக்கும் எந்த நோயுமே இல்லாம இருந்தாரு.
1: உங்க பசங்களுக்கு நீங்க கத்து கொடுத்துட்டீங்களா?
3: ஆமா, எல்லா இடத்துக்குமே அவங்களும் நடக்கத்தான் செய்யறாங்க, மாட்டோம் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. உண்மையிலேயே தான்
1: என்
3: மகன் ஒரே அளவா தான் பார்ப்பாங்க எடை போறாமே. அதே மாதிரி எங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. 55 வருஷம் ஆச்சு 55 வயசாச்சு 55 வருஷமா எனக்கு நடக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நேத்து கூட ஒரு ஊருக்கு போயிருந்தேன், ஊருக்கு போயிருந்தான், காட்டுல போயிருந்தான். அந்த பாத்தீங்கன்னா காடு பூரா யாருக்குமே நடக்க முடியல, கொஞ்ச நேரம் உட்காந்து செய்தார் வந்தாங்க. ஆனா நான் மட்டும் விறுவிறுன்னு போய் கரண்ட் முரட, அந்த கரண்ட் முரடான பாதை நடக்கும் போது நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகமாகுமா.
1: நடக்கிறதால
3: நோய் இல்லாம வாடுறாங்கம்மா, நேசா இருக்கு.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
2: அதாவது நம்மளோட அன்றாட வாழ்விலே நம்ம நடைபயிற்சி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எல்லாருமே கிராமத்தோட பின்புலத்துல இருந்து வந்திருப்பாங்க, எல்லாருமே வயல் வரப்புல ஓடி இருப்பாங்க, எல்லாரும் வேலையும் பாத்திருப்பாங்க.
1: இவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல, என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப எல்லாரும் சேர்ந்து நடக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே நடைபயிற்சி மேற்கொண்டவங்களால ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரமா எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்துருவாங்க.
2: ஆமா,
1: அப்போ என்னன்னா நம்மளுடைய அனுபவம், நம்ம ட்ரைனிங் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, நடைபயிற்சி மட்டும் இல்லை, நீங்க எதுனாலும் சரி, இன்னைக்கு நம்ம கண்ணாடி மாளிகையில நடைபயிற்சி வச்சு நம்ம பேசுறதுனால, நடைபயிற்சி ஒன்று நீங்க திரும்ப திரும்ப திரும்ப விடாமல் நீங்க பயிற்சி எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து நடக்கும்போது எல்லாரும் வந்து பேட்டரி லோ ஆவாங்க, ஆனா நடைபயிற்சி மேற்கொண்டவங்க கண்டிப்பா ஃபுல் பேட்டரி ரீசார்ஜ்ல கண்டிப்பா நடந்து போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். காத்திருக்கூடிய நேரம் சந்திச்சிடலாமே.
2: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஈரோட்ல இருந்து தங்கவேல் பேசுறேங்க ஐயா.
2: சொல்லுங்க ஐயா, நீங்க நடைபயிற்சினால என்னென்ன அனுபவம் பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன ஆரோக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு?
4: நான் சொல்லிடுறேன்.
2: ஆ சொல்லுங்க.
4: அதாவது இப்ப எப்படி நம்ம மொபைல் காலையில சார்ஜ் போட்டு எடுத்துட்டு போனோம்னா ஒரு நாள் முழுவதும் யூஸ் பண்ற மாதிரி, காலையில நடந்தோம்னா அந்த 1 மணி நேரம் 3 மணி நேரம் நடந்தோம்னா அந்த ஒரு நாள் முழுவதுமே புத்துணர்ச்சியா இருக்கு, ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கு உடம்புக்கு. அப்புறம் வந்து நடக்க நடக்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நமக்கு தூரம் அதிகமாகுங்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நடக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு ஹாஸ்பிட்டலுடைய போகக்கூடிய தூரம் அதிகமா இருக்கு.
1: நான்
4: நடக்க ஆரம்பிச்சப்ப அப்படிதான் முத ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டேன். ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிச்சு பழகுறப்ப போனதுக்கு அப்புறம் என்னால திரும்பி வர முடியல, காலெல்லாம் இழுத்து பிடிச்சிச்சு, என்ன கால் பிடிச்சிச்சு, நல்லா சுளுக்கிச்சு. ஒரு பக்கம் உட்கார்ந்துகிட்டு அப்புறம் பையனுக்கு போன் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்க ஆரம்பிச்சுங்க. 1/2 மணி நேரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இந்த மாதிரிதான் நடக்க ஆரம்பிச்சேன். இப்ப இது என்ன சொல்றாங்கன்னா, நடந்தோம்னா தான் நமக்கு ரத்தமே மேல் நோக்கி பாயுங்களாமா, கீழே அதான் இது மேல இருந்து கீழே வர ரத்தம் நார்மலா வந்துடுது. நீங்க நல்லா பிரஸ் பண்ணி நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டுக்கே ரத்தம் நல்லா போகும், நடக்காத கால்களை இதயத்திற்கு பிடிக்காதுங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வாக்கிங் போறது வந்து ஒரு அரசே வந்து இந்த பாதை வந்து நடைபயிற்சிக்கான்னு சொல்லி ஒரு 8 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. அந்த அந்த வழியில வந்து எல்லா சௌகரியமும் பண்ணி வச்சிருக்காங்க. உட்காந்து

0: தண்ணி சௌரியம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க, வாகன நிறுத்தம் கிட விட்டுருக்காங்க. ஏன்னா இப்ப எல்லா ரோடுகளையும் நடக்க முடியாது, சில ரோடுகள் வந்து போக்குவரத்து அதிகமா இருக்கும், அது 80 அடி ரோடு. அதனால அங்க வந்து இதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அங்க கொண்டு வந்து வண்டியை பார்க்ல நிறுத்திட்டு அப்புறம் நடந்து போயிட்டு, ஏன்னா யாருக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கு, ரோடு பெருசா இருக்கிறப்போ குறுகிய வீதியில் நடக்கிறப்ப நாய் தொல்லை அதிகமா இருக்கும். நம்ம வந்து அப்படித்தான் நாய்கள் வந்து துரத்த ஆரம்பிச்சு, அதே மாதிரி வந்து ரொம்ப வெடியிருக்கு முன்னாடியே நடக்கவும் கூடாது. நல்ல வெடி வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நடந்தாதான் நமக்கு பாதுகாப்பு. வெடியிருக்கு முன்னாடியே நான் நடந்துட்டு வந்துடுறேன், 5 மணிக்கு எந்திரிச்சு நடக்க போறேன், 4 மணிக்கு போறேன்னு போனோம்னா குறிப்பா பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது. போட்டுக்கிட்டு போற நகையெல்லாம் வந்து அதுக்கிட்டு
1: போயிருவாங்க.
0: அளவுக்கு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம்
1: கண்டிப்பா. நன்றி நன்றி நன்றி.
2: ரொம்ப அருமையா சொன்னாரு அப்படின்னு சொல்லலாம்.
1: ஆமாம், நேர்கள் ரொம்ப வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நேரம் 11:35 ஆச்சுங்க. இப்போ நடக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் பார்க்கில் நடைப்பயிற்சிக்கான ஒரு இடம் இருக்குது, நடக்கிறோம். சில நேரம் இந்த தெப்பக்குளம் இருக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும், அந்த தெப்பக்குளத்தை சுற்றி நடக்கணும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும், அதில் நடப்பாங்க. சில இடத்துல ஒரு பெரிய ரோடாக இருக்கும் அப்படின்னா அதை நடைப்பயிற்சிக்கு ஒரு திண்டு மாதிரியே ஒரு கட்டி இருப்பாங்க, அதில் நம்ம நடக்கலாம். இது போக நம்ம வீட்டில் தான் நடக்கிறோம் அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் நடக்கலாம், அந்த மாதிரி நடந்து ஓகே. இன்னொன்று சொல்லுவாங்க, 8 போட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: எனக்கு புதுசா இருக்கு, நீங்களே சொல்லுங்களேன்.
1: சந்திச்சிடலாம், காத்திருக்காங்க. வணக்கம்.
3: உங்கள் இருவருக்கும் மதிய வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
2: வணக்கம்மா.
3: நடைப்பயிற்சி வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியங்க. நான் வந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் காலை எந்திரிச்சுனா நடப்பேன். நம்ம மன இருக்கமா இருந்தா நம்மளுக்கு என்னமாச்சு வேலை ஓடுமா? ஓடாது,
1: ஓடாது.
3: அதே மாதிரி நம்ம நடக்கிறதுனால நம்ம உடல் இலகுவா இருக்கும், அதனால இருக்கம்லாம் குறைஞ்சு நம்ம ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நம்ம நடப்பயிற்சி அவசியம். ரெண்டாவது ஒன்னே சொல்லிக்கிறேன் மேடம், ஒரு சின்ன ஸ்கேன் எடுக்க போயிருந்தேன். அப்ப வந்து தண்ணி குடிங்க, வயிறு ஃபுல்லா தண்ணி இருக்கணும்னாங்க. அப்புறம் பிடிச்சாலும் சரி வரல, நீங்க நடந்து கொடுங்க, நடந்து கொடுத்துட்டு வாங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு வந்தோடனே ஒரு அப்படியே இலகுவா இருந்துச்சு. அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் உட்காந்து ஸ்கேன் பார்த்தாச்சு, கரெக்டா வந்துருச்சு. இன்னொன்னு என்னன்னாக்க, கன்சீவ் முக்கியமான விஷயம் மேடம். இது கன்சீவா இருக்கவங்க நடந்து கொடுக்க சொல்றாங்க பாத்தீங்களா, 7 மாசம் 8 மாசத்துலயே நடந்து குடுத்தாக்க நிச்சயமா நார்மல் டெலிவரி. எனக்கு 3 குழந்தைங்க மேடம், குழந்தைங்க இல்ல, பேரன் பேத்தி எடுத்துட்டேன், எல்லாமே எனக்கு மூலமே நார்மல் டெலிவரி. நடந்து குடுத்துக்கிட்டே இருப்பேன். இன்னொன்னு மாடிப்படி ஏறி இறங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப நல்லதான். அந்த கன்சீவா இருக்கவங்க வந்தாக்க நார்மல் டெலிவரி
1: கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்லது. நன்றி. அதாவது இன்னும் நல்லா நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரிலாம் ஆயிரும் அப்படின்றத வந்து அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. காத்திருக்கக்கூடிய நேயர், அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். நேரம் 11:37 ஆச்சு. நம்ம 8 போட்டு நடக்கிறது,
2: அதை பற்றி தான் நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்த்தேன்.
1: 8 போட்டு நடக்கிறதுனா 8 உங்களால் வந்து நீங்கள் நடக்கும் போதே 8 மாதிரியே நீங்கள் நடந்துடலாம். இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, மொட்டை மாடியில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா இது ஒரு நடைப்பயிற்சி இருக்குது. 8 போட்டு அப்படியே நீங்கள் அது மூலமாக நம்ம அப்படி நம்ம எப்படி நம்ம வண்டியில் நம்ம வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம 8 போடுவோம்
2: கண்டிப்பாக,
1: அது மாதிரி நம்மளுடைய நடையில 8 பயிற்சி மூலமாக பண்ணோம் அப்படின்னா 8 மாதிரியே அப்படி போய் அப்படி ஒரு சர்க்கிள் போட்டு அப்படி இப்படி கிராஸாக வந்து அப்புறம் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டு
2: வெளியிலே போக முடியாதுன்றவங்களுக்கு அது ரொம்ப எளிமையான வழி அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பாக அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்,
1: உங்க பேர் மட்டும் ஒருமுறை.
4: ஜெகதீஷ்
1: சொல்லுங்க சொல்லுங்க.
4: ஆக்சுவலா நடைபயிற்சி மூலமா எனக்கு மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் இருக்கும், பிசிக்கலாம் கொஞ்சம் ஃபிட்னஸ்க்காக நான் நடப்பேன் மேம். டெய்லி 5 கிலோமீட்டர்ஸ் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் நடப்பேன் மேம். செப்பாங்க 4 ரவுண்டு, அப்புறம் ரேஸ் கோர்ஸ் கிரவுண்டு, அப்புறம் ஏர் கிரவுண்டு, அது மாதிரி லாங் வாக் வந்து போயிருக்கேன்.
1: எத்தனை மணிக்கு நீங்க காலையில அந்த நடைபயிற்சிக்கு போவீங்க?
4: பசங்களை கிரவுண்ட்ல கிளாஸ்ல விட்டுட்டு போவேன் மேம். யூஸ்வலா 6:30 ஆரம்பிச்சு ஒரு 7:30 8 உள்ள வரையும் பண்ணுவேன்.
1: ஓ, அப்ப உங்களை கிளாஸ்ல விட்டுட்டு, இது கரெக்ட், வகுப்புல நம்மளுடைய குழந்தைங்களை விட்டுட்டு அது வரைக்கும் டைம் இருக்கும், அந்த டைம்ல வந்து வாக்கிங் போவாங்க. சரி சரி, நடைப்பயிற்சி மேற்கொள்வாங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி. இதுவும் ஒரு ரொம்ப அருமையான
2: பதில் தான். நல்ல வேலைக்கு அவர் வந்து 4:30 அது இதுன்னு சொல்லிடுவாரு நினைச்சேன். சொன்னா வந்து எனக்கு தாக்குமே, ஏன்னா நாங்க அந்த நேரத்துலதான் செவ்வாய் கிரகத்துல இருந்து பூமிக்கு இறங்குற நேரம் அப்படின்றத நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
1: அதாவது பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களை வந்து பயிற்சிக்கு விட்டுருவாங்க, விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மொபைல் போனை எடுத்துட்டு அதுலயே நிறைய அதாவது வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி உட்காந்துட்டே இல்லாம அந்த நேரத்துல அவங்க பயிற்சி முடிச்சுட்டு வர்ற நேரத்துல அந்த டைமிங்ல நீங்க ஒரு நடைப்பயிற்சி மேற்கொண்டீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட.
2: ரெண்டு நல்ல விஷயம் பண்றாரு, பிள்ளைகளையும் படிக்க வச்சிட்டாரு, அவரும் அவர் நடந்து அவரோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டாரு. ஒரு அடி நல்ல ஒரு அடி மாற்றமா இருக்குல்ல,
1: ஒரு அடி ஒரு மாற்றம். நடைப்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் அதுதான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையினுடைய தலைப்பு. காத்திருக்கக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். நேரம் 11:40.

0: நிமிடமாச்சு. கண்ணாடி மாளிகை,
1: கண்ணாடி மாளிகையில் அந்த ஒரு அடி ஒரு மாற்றம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த ஒரு அடியை எப்போ எடுத்து வச்சிங்களே, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இல்லை, அதாவது உண்மையை சொல்ல போனால் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். ஒரு ரெகுலராக வந்து இப்போ வாக்கிங் அப்படின்றது கொஞ்சம் வரமாட்டேங்குது. நம்ம நடக்கணும்னு நினைப்போம், ஒரே ஒரு ஒரு ஒரு பத்து நாள் நடப்போம், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா திடீர்னு காலையில் சீக்கிரமாக நம்ம ஆஃபீஸ்க்கு வர மாதிரி இருக்கும்போது அதுக்குள்ளே நம்ம சமைச்சி வச்சுட்டு வேகமாக ஓடி வரணுமே, அப்போ எப்படி நான் காலையில் வாக்கிங் போகிறது அப்படின்னு தோண்டிட்டு அந்த நம்ம நடைப்பயிற்சியினுடைய இதை வந்து நம்ம விட்டுருவோம். அப்புறம் அதை திரும்பவும் ரீசார்ஜ் பண்ணி அதை நடக்க வைக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் ஆயிரும். ஓகே, மூணு நாள் கழிச்சுட்டு நம்ம வந்து இப்போ நடக்கிறோம், இன்றைக்கி நடக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுவோம். சொல்கிறோம்ல, ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நிறைய தடங்கல்கள் வரும் அப்படின்னு. இந்த தடங்கள்லாம் தாண்டி அதை நடக்கணும். நான் சொன்ன மாதிரி ஒரு 40 நாட்கள் கண்டிப்பாக நடந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த நடைப்பயிற்சி விடாமல் இருக்கும். அதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். காத்துக்குடி நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் வந்து தலைப்பு ஒரு அடி ஒரு மாற்றம் அப்படின்றது. சரி, இப்போ நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம தண்ணி குடிக்கலாமா, இல்லை வந்துட்டு உட்காந்து உட்காந்து நடக்கலாமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே நடந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது, ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தொண்டை வறண்டுருச்சு அப்படின்னா லைட்டாக ஒரே ஒரு சிப் தண்ணி மட்டும் நீங்கள் ஒரு மடக்கு தண்ணி லைட்டாக குடிச்சிட்டு நீங்கள் அப்புறம் நடக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு நடக்கிறத விட தண்ணி குடிக்காமல் நீங்கள் நடந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது அப்படின்றது நான் படி தெல்ல வந்து நான் தெரிந்து கொண்டது. காத்திருக்கிற நீங்க சந்திச்சிரலாம். வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார். ரெண்டு பேருக்கும் தேனி மாவட்டம் பெரியவளத்துல இருந்து முருகேஸ்வரி பேசுறேன்
0: சார். சொல்லுங்க முருகேஸ்வரி. லைன் புடிச்சு ஓடி வந்துட்டீங்க.
2: வந்துட்டீங்க மேடம். சமையல் பண்ணிக்கிட்டு நானே ஒரு நடைப்பயிற்சி மாதிரி இருக்கு மேடம். ஒரே ஓட்டம் சமையல் வேலை அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டம்.
0: அது ஒத்துக்க முடியாதுங்க. நடைப்பயிற்சின்றது நான் வந்து மாடியில போய் துணி காய போடுறேன்.
2: எட்டு போட்டு நடக்குது அது நடக்கிறது. அந்த மலை ஏறி வர்றோம் பாருங்க, சுத்திட்டு மலை ஏறி வரையில எட்டு போட்டு இந்த சைடு போய் இந்த சைடு வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டா போயில எல்லாரும் சிரிப்பாங்க. பின்னாடி வர்றவங்களாம் இங்க இருந்து பாட்டி எப்படி போறாங்க, வயசானவங்கனாலும் எப்படி போறாங்க பாரு. ஏன்னா அதாவது நடை வந்து தெரியவே தெரியாது, காலு வலி தெரியாது.
0: ஒரு மருத்துவரை சந்திக்கிறதுக்காக ஒரு வயதானவர் வந்து ஒரு லேடி அவங்க போயிருக்காங்க. ஒரு பெண்மணி போகும்போது அவங்க சொன்னாங்கம்மா, நீ டெய்லி காலையில நடைப்பயிற்சி பண்ணணுமா அப்படின்னு சொன்னோடனே அந்தம்மா சொன்னிச்சு, நாங்கள் வந்து வீட்டில் நான் தான் வேலை பார்க்குறேன், என் வீட்டிலேயே நான் நடக்கிறத பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு 3 கிலோமீட்டர் ஆயிரும். திரும்ப திரும்ப நடக்கிறேன், இந்த பக்கம் நடக்கிறேன், நான் அடுப்படிக்கு போகிறேன், நான் பெட்ரூமுக்கு போகிறேன், அதை எடுத்து வைக்கிறேன், நான் தான் துணியை காய போடுறேன், நான் தான் மாடிக்கு ஏறுறேன், நான் தான் மாடிக்கு இறங்குறேன், இப்படியே நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க
1: எனக்கே மூச்சு வாங்கிருச்சு.
0: இல்லை, உண்மையிலே எல்லா பெண்மணிகளும் செய்கிற ஒரு விஷயம்தான், வீட்டில் நடந்துகிட்டே இருப்பாங்க அங்கிட்டு இங்கிட்டு. ஆனால் இது இஸ் ஈக்குவல் டு நடைப்பயிற்சி ஆகாது. நடைப்பயிற்சி வேற, நீங்கள் வீட்டில் வேலை பார்க்குறதுன்றது வேற. நடைப்பயிற்சிக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி நீங்கள் நடந்தால் மட்டும்தான் அது நடைப்பயிற்சி. காத்திருக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்ண்ணா.
0: யார் பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து அப்துல் அஜீஸ் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
3: என்னுடைய நான் வந்து இப்ப 87 வயது. ஊன்றுகோல் வச்சுக்கிட்டுதான் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கேன்.
0: சரி, சரிங்க.
3: ஆனா நான் இளமையில இருந்தே நடைங்கிறது நமது வாழ்க்கையில ஒரு பகுதியாவே இருந்துச்சு. கிராமத்துல பிறந்ததுனால கிராமத்துல காலையில எழுந்த உடனே ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனாத்த நாமம் அந்த காலை கடன்களை முடிச்சு குளிச்சு திரும்பி வர்றது, திரும்ப வந்து ஸ்கூலுக்கு போற போது கூட 1.5 கிலோமீட்டர் தூரம் போய் ட்ரெயின்ல ஏறி ஸ்கூலுக்கு போறது. அதே மாதிரி தடவை கல்லூரியில படிக்கும் போது தியாகராசர் கல்லூரி வெப்ப குளத்துக்கிட்ட காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சோட நண்பர்களோட சேர்ந்து ஒரு வாக்கிங் அண்ட் ரன்னிங் அப்படி செய்யறது. இந்த மாதிரி எல்லாம் பழகினதுனால ஓரளவு அது உடம்புக்கு எனக்கு நல்லதாக நான் உணர்ந்தேன்.
0: கண்டிப்பா.
1: இப்ப நீங்க இந்த வயசுல இருக்கீங்க, இதனால எவ்வளவு மாற்றங்கள் இருக்கு, எப்படி இருக்கு, அதை எப்படி உணர்றீங்க இப்ப வரைக்கும்?
3: ஆனா இப்ப வந்து நடைப்பயிற்சி பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டா எந்திரிக்கிறாங்க அவங்க வாட்டுக்கு.
0: அது கரெக்ட் தான். அந்த காலத்துல நீங்க கடகடன்னு எந்திரிச்சு நடந்தீங்க,
3: அது ரொம்ப நம்மளுக்கு உதவியா இருந்துச்சுமா.
0: ஆமா, அப்ப வந்து
3: நடை அதிகம், அப்போலாம் சைக்கிள் கூட வாங்க ஒரு நிலை இல்லாத ஒரு கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்ததுனால நடை அதிகமா எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நடை எங்களுக்கு அது உதவியும் செஞ்சிச்சு.

0: வயசுலயே நான் வந்து வீட்டுல காலையில 4 மணிக்கு எழுந்துருவேன். 4ல இருந்து அந்த மற்ற பிரேயர்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த கம்ப கையில ஊண்டாதபடிக்கு அது அப்படி ஒரு வாக்கிங் வீட்டுக்குள்ளேயே ஹால்ல ஒரு 4 தடவை சுற்றுவேன். அதே பழக்கத்தை கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கேன். உடம்பு உட்பாத அளவுக்கு 65 கிலோமீட்டரோட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா.
1: ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேரில்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். ஒரு அடி ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு அருமையான தலைப்போடு நீங்கள் நடைபயிற்சி கொடுத்து தகவல்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: எல்லாருமே நேய சந்திச்சிடலாம், நேரம் குறைவாக இருக்குது. நேரம் 11:50 ஆச்சு.
0: நீங்கள் நடைபயிற்சி பண்ணும்போது என்னென்ன மாற்றங்கள் இன்னும் உங்களுக்கு ரொம்ப, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாற்றம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: என்ன மாற்றம் அப்படின்னா, நம்ம வந்து நடக்கும்போது நம்மளை அறியாமல் இஷ்டத்துக்கு நடப்போம், அப்படி இல்லை, காலை வந்து நம்ம நேராக வச்சு நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் எனக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அந்த மூச்சை வந்து நம்ம கவனிக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னு. நமக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகும், அந்த மூச்சு வாங்கும் போது நம்ம ஓடி போய் தண்ணி குடிக்கக்கூடாது அந்த நேரத்தில். அந்த மூச்சு வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அமைதியானதுக்கப்புறம் இன்னொன்று நடந்துகிட்டே இருக்கும். நம்மளால் வந்து ஓரளவுக்கு மேலே நடக்க முடியல அப்படின்னா நம்ம திரும்ப முயற்சி பண்ணலாம். என்ன அப்படின்னா, பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நடந்து பாருங்களேன், திரும்பவும் உங்களுடைய நடை வந்து அதே மாதிரி பழைய மாதிரி அந்த மூச்சு வாங்காமல் நடக்கிறதுக்கு முடியும். இந்த மாதிரி நம்ம திரும்ப திரும்ப நடக்கும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு பயிற்சி ஏற்பட்டு அது நமக்கு பழகி விடும் அப்படின்னு சொல்லலாம். காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
1: யார் இங்கே பேசுகிறீங்கய்யா?
2: கொண்டேம்பட்டி முத்துராசுப்பா.
1: சொல்லுங்கய்யா.
0: சொல்லுங்கய்யா.
2: சார், இப்போ வந்து நடைப்பயிற்சி போனால் என்ன போனால் நல்லது வைக்கும் போகாமல் முடிஞ்ச முதல்லாம் முருகங்களுக்கு நடக்க மாட்டாங்க, இப்போ போகிற முருகங்களுக்கு நடக்கிறாங்க. அந்த காலத்து சாப்பாட்டுக்கு இந்த காலத்து சாப்பாட்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ போகிறேன் கிரில் சிக்கன், சிக்கன் ரைஸ், அந்த நூடுல்ஸ், இந்த நூடுல்ஸை சாப்பிட்டுக்கிறாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா
2: சாப்பிட்றாங்க. ரெண்டாவது, அந்த காலத்து இந்த பாட்டு பிடிச்ச மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கஞ்சி தண்ணியை குடிச்சு விட்டு காடு வயல் ஊதுதெல்லாம் அப்ப இப்ப கருக்கல்ல எந்திரிச்சு காப்பிய குடிச்சு விட்டு கட்சி பேசி பேசுறாரு. இப்போ எனக்கு வயசு 72 ஆச்சு, பிரஷரும் இல்ல சுகரும் இல்ல. அதே மாதிரி என்ன கோச்சுக்காங்கப்பா, இப்ப முதலாம் தாய்மார்கள் பிரசவிக்கும் போது பொழுதுக்கும் போய் காட்டுல களை வெட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம குழந்தை பெற்றுருவாங்க. இப்ப என்ன கேட்டா, 3 மாசத்துக்கு டாக்டர் கிட்ட போனோம்மா, உடனே செக்அப் பண்ணிட்டோமா, அந்த அதை தூக்காத இதை தூக்காத கடை பிடிச்சி தண்ணி, ஏப்பா அந்த காலத்துல கடை பிடிச்சி தண்ணி அரைச்சு உலக்க ஊத்தி திருவை விரிச்சு தண்ணி பூரா கடை பிடிச்சி இறைக்கணும். இப்படிலாம் இருந்து அன்னைக்குதான் மனசு வாழ்ந்தா, இன்னைக்கு எந்த வாழ்க்கை வாழ்றாங்க, மனசு எந்த சாப்பாடை சாப்பிட்ற, எப்படிதான் பிரஷர் இருக்கிறதெல்லாம் போவேன்.
1: அதெல்லாம் சரிதாயா.
2: என்னத்த நீங்க சாப்பிட்டாலும் என்ன நடந்தாலும் இப்ப சாப்பாடு பிரச்சனையில வந்து இப்ப நம்ம அங்க வந்து அப்ப குடிச்சோம்னாக்க கம்ம கஞ்சி, கேப்ப கஞ்சி, சோள கஞ்சி, குள்ளோல கஞ்சி, வரான் கஞ்சி, ஒண்ணுமே இல்லாம வெறும் நீச்சு தண்ணியா குடிச்சு கூட அன்னைக்கு நாங்க வர்றாம இருந்தோம். இன்னைக்கு என்னென்ன சாப்பாடுப்பா சாப்பிடுறாங்க நீங்கள் பாக்குறீங்க, வகை வகையான விராட்சி, அந்த அந்த நான் சொல்லிட்டு அப்பா அதெல்லாம் பாஸ்ட் போட்டு பாஸ்டா போய் சேருக்கு இந்த வழி பண்ணிக்கிருக்காங்க. தாய்மார்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாட்டுக்கோழி ஆச்சு, பிள்ளைக்கு தலையில எண்ணெய் கட்டி, கண்ணுக்கு எண்ணெய் கட்டி, தலைக்கு வச்சு எல்லாம் விடுவோம். இப்ப என்னன்னு கேட்டா எந்த எதுவுமே செய்யக்கூடாதுன்றாங்க. எப்படி சார் இருக்க?
1: நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: நிறைவான நேரம் வந்துட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து ரொம்ப அருமையாக சொல்லும் போது
0: நவீனமயமாக்கல்ல வந்து நம்மளோட பல இதை நல்லதுகளை நம்ம தொலைச்சிட்டோன்றத அவர் அருமையாக சொல்லிட்டு போயிட்டார். நல்லதுகள் இருந்தாலும் வந்து நவீனமயமாக்கல்ல பல கெடுதல்களும் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டார்.
1: அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட சேர்ந்துட்டு நிறைய விஷயங்களும் வந்து வளர்ந்து நிற்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் நடக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் அவங்களுக்கு நடக்கிறதுன்றது ஒரு கட்டாயம் ஆக்கப்பட்டது. ஆனால் இப்போ அது கட்டாயம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நம்ம மறந்துடுறோம். அதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோலாம் நான் நடக்கலை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, இந்த நிமிஷம் நீங்கள் முடிவெடுங்க, நாளிலேருந்து நடக்கணும் அப்படின்னு, தொடர்ச்சியாக நடக்கணும். உங்கள் உடம்பை நம்ம தான் பார்க்கணும், நம்ம உடம்பை நம்ம தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் அடி மனசில், யாரை பார்த்தும் வைக்கப்படாதீங்க, யாரை பார்த்தும் நடக்கலை அவங்க நம்மளால் நடக்கலை, அவங்க எந்திக்கலை, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்க அவங்க வரலை நம்ம வரலை, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நீங்களே வந்துட்டு சில விதிமுறைகளை விதிச்சுட்டு கரெக்டான நேரத்தில் நடந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். இதை உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகளும் பழகுவாங்க. இந்த நிமிஷம் முடிவெடுங்க, நம்ம சிகரத்தை தொற்றிடலாம். விடைபெறுகிறோம் கண்ணாடி மாளிகையில்
0: அன்பரசன்
1: மற்றும் கிளாரா.

0: மாலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 11:59. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மங்கையர்களின் விருப்பமான சிநேகிதி நிகழ்ச்சியை வழங்குவது நான் சாந்தினி. சிநேகிதிகளின் மானதை கவர்ந்த பாடல்களை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 0452 மதுரையின் முன் இணைப்போடு 25:30 மற்றும் 25:30 எண்களில் அழைக்கலாம்.
1: நேரம் 12:00 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் சாந்தினி மற்றும் செண்பகவள்ளி. சொல்லுங்க சாந்தினி, நேயர்களை சந்திக்க ஆசையோட காத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே?
0: ஆமாங்க மேம். நேயர்கள் வந்து அவங்கவுங்க மனசுக்கு பிடித்த பாடல்களை கேட்க இப்போ வந்து நான் கால் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வழங்கி அவங்களை வந்து மகிழ்விக்கலாமா?
1: சரி, வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? பூரணி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: ஒரு தடவை
1: என்னை நன்றி. பாடல் கேட்டுலாமா?
2: நன்றி.
1: உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் சிநேகிதி நிகழ்ச்சி. அடுத்து எந்த சிநேகிதி காத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
2: வணக்கம் மேம், காஞ்சிபுரத்துல இருந்து சுமதி பேசுறேன்.
1: சுமதி சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: இதய கோயில் இருந்து இதயம் ஒரு கோயில்ன்ற பாடல் மேம். ஒரு கவிதை சொல்லலாம் இருக்கேன், நானா எழுதுறது.
1: சொல்லுங்க.
2: குயில்களின் குதூகலிப்பு, தேவல்களின் கொக்கரிப்பு, சிட்டுக்குருவிகளின் சிறகடிப்பு, கிளிகளின் கிள்ளை பேச்சு, ஓ இவை அனைத்தும் இயற்கை கடிகாரங்களின் எச்சரிக்கை ஒலிகளோ, அலாரம்.
1: ஆஹா, நீங்க எழுதுறீங்களா?
2: நன்றி
1: உங்களுக்கான விருப்ப பாடல் இதய கோவில் படத்திற்காக.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நேரம் 12:13. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. வணக்கம், அடுத்து எந்த ஸ்நேகிதி பேசுறான்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரிக்கு.
3: வணக்கம்
2: கிளாரா சகோதரருக்கு. சகோதரிக்கு வணக்கம்.
3: கிளாரா சகோதரி கிளம்பிட்டாங்களே, அடுத்து வருவாங்க 1 மணிக்கு.
2: எனக்கு
3: பாமாருக்மணி
2: படம், அதுல நீ ஒரு கோடி மலர் பூணி உருவ கோடி உருவானவள் அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா.

0: பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 12:20. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
5: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: சத்திரகுச்சியிலிருந்து சரோஜா பேசுறீங்க மேடம்.
5: என்ன என்ன பாடல் கேட்கலாங்கம்மா?
6: இது நம்மால இருந்து பச்சமலசாமி.
4: கேட்டுருவோமா? சரிங்கம்மா. நன்றி நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.
7: பச்சமலை சாமி ஒண்ணு உச்சி மலை ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் எதமா.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம இணைந்திருக்கிறோம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில்.
1: ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
2: வாழ்க வளமுடன். ராமநாதத்துல இருந்து வேலுநாச்சியார் பேசுறேன்.
1: வேலுநாச்சியார் சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: மெல்ல திறந்து கதவுல இருந்து ஏதோ சாங்.
1: அதுல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருவோமா? நன்றிமா, உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 12:30. ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம் FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் 1.9.

0: மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: நேரம் 12:30 ஸ்நேகிதியை கேட்டுட்டு இருக்கோம். FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையின் 1.9.
2: அடுத்த ஸ்நேகிதி யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரிக்கு. கிளாரா சகோதரிக்கு வணக்கம்.
1: கிளாரா இல்லங்க, கிளாரா 1 மணிக்கு வருவாங்க சரிங்களா. இப்ப புது பசங்க இருக்காங்க, சாந்தினி செண்பகவள்ளி. என்ன பாடம் கேட்கலாம்?
3: எனக்கு ஆனந்த் பயந்து அரோ
1: பாடல் கேட்டலாமா?
3: கேட்டலாம்.
1: நன்றி உங்களுக்கான விருப்ப பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஸ்நேகிதியே.
1: ஸ்நேகிதியே வந்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாரு? சகுந்தலா தேவி. சரிங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: மேடம் ஏன் இப்படி அந்த பூமேனில் கலந்து அந்த பாடல் கேட்கறீங்க?
1: சரி, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இதுவரை ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செண்பகவள்ளி மற்றும்
1: சாந்தினி.
0: நிறைவு பெறுகிறது ஸ்நேகிதியே. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்செல் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாய தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தி தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார

0: மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030 ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030 அமைச்சர் திரு JP நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29 வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு MR விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25 மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20,50,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஒழங்க ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும் இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ்யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16 ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2-3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் 1,000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3 தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: நம்
2: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:20

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.

0: முறை காத்திருப்பதற்காக பாடல் கேட்டோம். நேரம் 12:55.
1: நமஸ்கார், மேஹ கைலாஷ் கேர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா 12

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். இனிமையால் நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் வசந்த கானங்கள். என்னதான் நம்ம ஃபோனில் மாடர்ன் அப்டேட்டுக்கே ஏத்தாப்புல பிளேலிஸ்ட் இருந்தாலும், குத்துப்பாட்டு ரேப்பு அது இதுன்னு நம்ம ஃபோனில் நிறையா இருந்தாலும், நம்மளுக்கு எப்பயாச்சும் நிம்மதி வேணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கும் போது நம்ம தேடி போகிற ஒரே இடம் அந்த கோல்டன் எரா, அந்த வசந்த காலங்கள், அந்த வசந்த கானங்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த வசந்த கானங்கள் தாங்க இன்றைக்கி கேட்க போகிறோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவும் முதல் பாடல்.

வரும் வரும் வரும் வரும்

0: ஆகா, இன்னும் ஒரு அருமையான பாடலுங்க. அப்படியே ஆடலும் பாடலோட நம்மளோட முதல் நிகழ்ச்சியான வசந்த கானங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. அடுத்த பாடல் கேட்கலாம். நம்ம ராமேஸ்வரம் எஃப்எம் கூட இருக்குங்க 100.9. அடுத்த பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக வருகிறது. இதோ அந்த பாடல் உங்களுக்காக.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா? உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நம்ம இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை FM ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz இன் வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் தரும் அடுத்த பாடல் இதய கனி திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல்.

இனிமையான இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் வசந்த கானங்கள். நேரம் 1:18. அடுத்த பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக, இதோ அந்த பாடல்.

இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்கலாம் பட்டுச்சிறகு இன்று இரவு 10 மணிக்கு.

இனிமையான இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் வசந்த கானங்கள். வசந்த கானங்களில் அடுத்து வரும் பாடல் அடிமை பெண் திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிமையான இசையோடு இணைந்துள்ளோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நேரம் 1:28 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் அடுத்த பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்திற்காக.

நம்மை இனிமையான இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz-இன் வசந்த கானங்கள். இனி வரும் பாடல் ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திற்காக. இதோ அந்த பாடல்.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல் படித்தான்.

அழகிய தமிழ் மகன் இவள் இருவேடிகளில் எழுதிய மடல்

அழகிய தமிழ் மகன்கள் இரு விழிகளில் எழுதிய மடல் மெல்ல மொழிவது உறவெனும் குரல்.

பெருமாள் பெரும் கவிக்குயில் பக்கம் வா, இன்னும் பக்கம் வா. மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல்.

இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்கலாம் பட்டுச்சிறகு இன்று இரவு 10 மணிக்கு.

இனிமே என்னும் இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz வசந்த காணங்கள். நேரம் 1:40. அடுத்த பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக, இதோ அந்த பாடல்.

நாம் இதுவரை இணைந்திருந்தோம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில். தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர், மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2ஆம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் 3 ஆண்டு கால மூளை வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் எம்

0: பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3 ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராமப் பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 மாத கன்றுக்குட்டியை அடித்து கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆணி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று இரவு 9 மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து ஆர். விஜயகுமார்.
0: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3,000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் 12:30 நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு MR விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
5: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

சங்க முழுமைக்கும் பொது உடைமை என்பது கோடி ஜனங்களின் சங்க முழுமைக்கும் பொது உடைமை என்பது கோடி ஜனங்களின் சங்க முழுமைக்கும் பொது உடைமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே ஜெய ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ மனிதர் நோக மனிதர்

0: அதை எந்த நாளும் காப்போம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். தனி ஒருவனு குணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம். நாம் ஜகத்தினை அழித்திடுவோம், இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவே.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

இனிய மதிய வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை மகிழ்விக்கும், இதயத்தை உற்சாகப்படுத்தும், நம்மை துள்ள போட வைக்கும் பாடல்களோடு வருகிறது துள்ளல் தாளம் நிகழ்ச்சி. முதல் பாடலாக மீசை முறுக்கு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒரு அற்புதமான பாடல் இதோ.

2:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்னிசை சாரலாய் மழையின் தூறலாய் நம் இதயங்களை நனைக்க வருகிறது பைரவா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளல் தாளம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். துள்ளல் போட வருகிறது அடுத்த பாடலாக. ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளல் தாளம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செவி மடக்க வருகிறது அடுத்த பாடல். திருமலை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

2:34 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளல் தாளம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். மனதை மகிமைப்படுத்த, ஆனந்தத்தை மேம்படுத்த வருகிறது. இதே ஒரு அற்புதமான பாடல் வேட்டை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 2:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 துள்ளம் தாளம் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டு இருக்கிறோம். அடுத்து துள்ளலப்போட வைக்கக்கூடிய அடுத்த பாடல் மாற்றான் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

நேரம் 2:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் துள்ளல் தாளம் நிகழ்ச்சி. நம்மை துள்ளல் போட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதில் அடுத்த

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்கலாம் பட்டுச்சிறகு இன்று இரவு 10 மணிக்கு.

வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்மை உற்சாகப்படுத்திய துள்ளல் தாளம் நிகழ்ச்சி தான் இப்போ இதுவரை கேட்டுட்டு இருந்தோம். இதுடன் நிறைவடைகிறது. நன்றி கூறி விடைபெறுகிறேன் காளிதாஸ். இதனை தொடர்ந்து வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில். ஆகாஷவாணி.

ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 9 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணாவல்குடி 7 சென்டிமீட்டர், சோலையாறு 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் உபாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கோடநாடு, மணம்பூண்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி, கிருஷ்ணகிரி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, கந்தர்பக்கோட்டை, கருமாந்துறை, வால்பாறை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், கொடைக்கானல், படகு குழாம், நாலுமுக்கு, கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெங்கூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், மானாமதுரை, சிற்றாறு, மரக்காணம், பார்வுட், புதுக்கோட்டை, ஊத்து, தஞ்சை பாபநாசம், வலங்கைமான், கொடைக்கானல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, ஐயம்பேட்டை, வென்ட்வர், திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், குறுங்குளம், காரைக்கால், அவலாஞ்சி, நீடாமங்கலம், பெரியாறு, மாம்பழத்துறையாறு, கரம்பக்குடி, சிவலோகம், ஆலங்குடி, புத்தனணை, அவிநாசி, ஆணைக்கடங்கு, சுருளக்கோடு, மதுக்கூர், நடுவட்டம், சூரப்பட்டு, குந்தாபாலம், வாழப்பாடி, வல்லம், ஜம்புகுட்டப்பட்டி, கடவனூர், திருத்தணி, முகையூர், கூடலூர் பசார், கிளென்மார்கன், மேல்கூட

கோவிலூர், கோவில்பட்டி, சோத்துப்பாறை, பள்ளிப்பட்டு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலக்கோடு, குழித்துறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாய் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாக இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல், கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடகடலோர தமிழ்நாட்டிலிருந்து குமரி கடற்பரப்புக்கு இடைப்பட்ட பகுதியில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களிலும், கோயம்புத்தூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பலத்த காற்றுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மாவட்டங்களிலும், கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். 4ஆம் தேதியன்றும் 5ஆம் தேதியன்றும் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மற்றும் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் சற்றே பலத்த மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி.

இயங்குகின்றோம் என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். உயிர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அதை பணயம் வைத்து தன்னுடைய நாட்டிற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் அனைவராலும் அறியப்பட்ட ஒரு நபரை இன்று சந்திக்க வந்திருக்கின்றோம். 2024 ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து எதிராளிகளை வீழ்த்திய கீர்த்தி சக்ரா தெரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: இராணுவம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு பணி சேவையும் கூட. அந்த இராணுவத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்களில் உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற நேரங்களுக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்திக்கோங்க.
1: இராணுவத்துக்கு சேர்ந்தது வந்து என்னோடய 19 வயசு 6 மாதத்தில் சேர்ந்தேன். நான் படித்த ஸ்கூல் வந்து கஸ்திரிபாய் நடுநிலைப்பள்ளி, 1st Standard to 6th Standard அதில் தான் படித்தேன். இப்போ 7th to 12th வர புனித அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பன்பட்டி. அப்புறம் உயர்கல்வி வந்து அங்கே காலேஜ் படித்தது வந்து பிகாம் சிஏ ஹஜ்ஜி ஹர்தரா உத்தர் ஹவுடியா காலேஜ் உத்தமபாளையம்.
0: இப்போ பிகாம் சிஏ முடிச்சுட்டு எப்படி இராணுவத்துக்குள்ளே எந்த ஈடுபாட்டில் போனீங்க? அப்போ போகிறப்ப உங்கள் வீட்டில எல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கமே நீ வேலை பார்த்துருக்கலாமே, அங்கே ஏன் போகிறேன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்களோட பெற்றோர்?
1: அது சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. பெரிய ஆள் ஆகிட்டு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ எதாவது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதா சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காகவே நாங்கள் என்ஜிசி எந்த ஸ்கூல் இருக்குன்னு தேடி, அதனால தான் அதில் பேசியிருந்தோம். ஸ்போர்ட்ஸு என்ஜிசி இருக்க ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து நாங்களாக பேசியிருந்தோம். காலேஜ் அதே மாதிரி தான், என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காலேஜில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணோம் சார். அதே எங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முடிவு கொடுத்தது.
0: அது உங்களுக்கு ஒரு முதல் படிநிலை அமைஞ்சிருக்கு இல்லையா? இராணுவத்துக்குள்ளே முதல் முறையாக ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க. ஏன்னா மற்ற பணிகள் மாதிரி கிடையாது, கடுமையான தேர்வு முறைகள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா -degree Celsius வந்து குளிர் வந்து சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பகுதிகளில் நீங்கள் வளர்ந்துட்டு அந்த பனி சூழ் பகுதியில் நீங்கள் போய் இருக்கிறப்ப முதல் சவாலாக நீங்கள் எப்படி அதை அந்த பயிற்சிகளெல்லாம் கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்களா இல்லையா உங்களை மூத்த அதிகாரிகள், அதை எப்படி நீங்கள் கையாண்டிங்க?
1: ஃபஸ்ட்டு பயிற்சி காட்டியும் கஷ்டமானது லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கற்றுக்கிறது, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன அந்த பிசிக்கல், அதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம போகிறப்ப உணவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி சின்ன பிள்ளை வந்து ஆசைப்பட்ட வேலைக்கு செலக்டாகி உள்ளே போயிட்டோமான்னு லாஸ்ட்டு வர அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணோம். அந்தந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப -degree இருக்கிறப்ப அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம சவுத்துலேருந்து போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக போய் சேவை பண்ணுற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறதுனால நல்லா இருந்துச்சு.

0: இளம் வயது அந்த பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த இள ரத்தம் நாட்டுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும்னு போறப்ப இல்லை, நீங்க சொல்ல மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளும் வந்திருக்கும். அப்ப அங்கிருந்து உங்க ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க இல்லையா, என்ன பதில் சொல்லுவீங்க உங்க வீட்டில்?
1: ஒரே வார்த்தை சார், நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ரொம்ப அங்கே நடக்கிறது எதுவுமே நாங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிறது இல்லை. நல்லா இருக்கும்னு மட்டும்தான் சொல்லுவோம். நல்ல சேஃப்டியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறது நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோம் சார். அது
0: கிட்டத்தட்ட மறு பிறப்பு எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, அந்த தாக்குதல் அந்த அந்த நாள் எப்படி நாளாக அமைஞ்சிச்சு, அதை பற்றின அந்த சம்பவங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொன்னால், அது நிகழ்வு என்ன, நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்ன, நாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையான ஒரு இராணுவ வீரனாக திகழ்ந்திருக்கீங்கன்றது நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார்.
1: அங்கே ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லேரியில் தான் அந்த ஆர்ட்லேரி பீரங்கி படையில் தான் செலக்ட் ஆகி நான் போனேன். அதில் ஒரு 8 வருஷம் டியூட்டி பார்த்துருக்கேன். காஷ்மீரில் மேக்ஸிமம் டியூட்டி அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சாபில், ஜோத்பூரில், அங்கங்கே மாறிக்கே இருந்துச்சு. ஒரு 8 வருஷம் கழித்து வாலண்டியாக நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனதான் 6 வருஷம்.

ஆர்ஆர்னா தீவிரவாதத்துக்கு எதிராக அவங்களோட ஒடுக்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுறக்க நாங்கள் உருவாக்குனது ஆர்ஆர்னு ஒரு ஸ்பெஷல் டீம். அது அதில் நாங்கள் செலக்ட் ஆகி வாலண்டியராக போய் அதுக்கான ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனை தேடுதல் தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் 19 டிசம்பர் 2024 அப்போ காலையில் 3 மணிலேருந்து 3 மணி ஒரு இண்டு கிடச்சி நாங்கள் போகிறோம். குல்காம் டிஸ்ட்ரிக் கெடர் வில்லேஜில் ஒரு வீட்டில் சர்ச்சிங் இறங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம். இறங்குறப்ப 360 கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு சர்ச்சிங் உள்ளே இறங்கி உள்ளே இறங்குறப்ப அவங்க வெளியே எக்ஸிட்டில் வெளியே வந்துட்டாங்க. அந்த எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப அந்த இடத்துல நானும் என் கூட சேர்ந்த பட்டின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஒரே கவரில் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டுக்கு கிரினேடு போட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்கவுண்டரே நான் தான் பண்ணேன். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிஓக்கு மோட்டரால பாஸ் பண்ணேன். மோட்டரோலனா வாக்கி தாக்கி சொல்லுவாங்க. மோட்டரால பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சுட்டுட்டு முன்னாடி கிடக்கேன் கை கால் ஆட்டுறேன். 10-15 மினிட் டிஃப்ரெண்ட் தான். அப்போ எங்கள் சிஓ சாவு சொன்னாலும் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ட்ரோன்னு 3-4 பேர் இருக்காங்க அங்கேயே இருங்க உங்களுக்கு தான் டார்கெட்டு நான் விட்டுறக்கூடாதுன்றதை மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து தீவிரவாதிகள் நான் குரூப் ஃபயரிங்கில் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தர் நான் சிங்கிள் அடித்தேன். அப்புறம் நானே என் பட்டியெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தன் அடித்தோம். இப்படி நடந்துக்கிறப்போ 2-3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதில் ஒரு 5-5 20 கிட்ட அதில் ஒரு டெரரிஸ்ட்டு என்னை ஏம் பண்ணி அடித்ததில் இங்கே பட்டு சோடரில் பட்டுருச்சு. அப்பையும் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது, நம்ம அடிபட்டாலும் அவங்கள தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட் வர இருந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காமல் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு 5-5 டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க.

போகிற மயக்கம் போடலை எதுவும் போடல, அப்படியே ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கு மைண்டு. ஏதோ நடந்துருச்சு உடம்புல, என்ன ஆக போகிறோம்னு தெரிலன்னு அந்த மாதிரி ஒரு நினப்பிலே ஆம்புலன்ஸில் போயிட்டே இருக்கும். போயிட்டு அங்கே டாக்டர் தான் ரொம்ப பெரிய சிவியராக இருக்குது, முகத்தம் ஃபுல்லாக செதஞ்சிருச்சு, கையெல்லாம் இருக்குது நிறைய மாற்றணும். முன்னே அவங்க தான் ஒரு மயக்க நிலையில் வச்சுருந்தாங்க, கோமஸ்டேஷன்கிட்ட வச்சுருந்தாங்க. முன்னா கழிச்சு கண் முழிச்சப்போ டெல்லி ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இங்கே சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு அது மூணு சர்ஜரி பண்ணோம். பண்ணி 4 மாதம் 5 மாதம் கழிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 15 ஆகஸ்ட் 2025 அப்போ இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க மேடம் டாப் கமாண்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சுட்டேன்

0: சொன்னீங்களா, அவன் தான் அந்த ஒரு இயக்கத்தோட கமாண்டர், சி கேட்டகரியை சேர்ந்தான். அது மேலே நிறையா கேசஸ் நிறையா இருக்குது. 9 வருஷம் ஆக்டிவ் இருந்த டெரரிஸ்ட், அவனை நான் என்கவுண்டர் பண்ணதில் எனக்கு கீர்த்தி சக்கரான்ற ஒரு இந்தியாவின் அமைதிக்கால வீரதுக்கான 2வது உயரிய விருது அறிவிச்சிட்டு 8 மாதம் கழித்து ஃபேமிலியோட அப்பா ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் வச்சு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கே போட்டோ எடுத்து குழந்தைய சிஎம் சீட்டில் உட்கார வச்சு நல்லா 48 லட்ச ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்து கௌரவிச்சார் சார்.
1: பொதுவாக வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியெலாம் பார்த்தோம்னா தாடை பகுதி ரொம்ப ஒரு காசியஷான பகுதினு சொல்லுவாங்க. அங்கே அடிப்பட்டவனே எப்படியாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் கராத்தையில் கூட அந்த தாடை பகுதி ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களோட தாக்குதல் இருக்கும். அந்த நீங்கள் குண்டடிப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கா? நீங்கள் அவர் கடைசியாக குண்டிங்க இல்லையா, அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தது? நீங்கள் நேருக்கு நேர மேற்கொள்கிறீங்க. இது நம்மளுடைய மக்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சண்டை கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு போர். அதை நீங்கள் கையாண்ட விதத்தில் உங்களுடைய அந்த திடம் நம்மளால் முடியும் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அது எப்படி நீங்கள் அந்த இடத்துல உணர்ந்தீங்க சார்?
0: 3 பேர்கிட்ட நாங்கள் அடிச்சிட்டோம், இன்னும் ஒரு 2 பேரோ ஒரு ஆளாக தான் இருக்கிற மாதிரி தகவல் தெரியுது. அந்த ட்ரோன் மேலே ட்ரோன் கேமராலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த டிஸ்டப்பில் வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் பொசிஷன் மாறினாலோ ஆடு விட்டாலோ நம்ம மேலே எத்தனை ரவுண்டு போடும்னே தெரியாது. ஏன்னா அவன் நம்மளை எய்ம் பண்ணி அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நம்மளை எய்ம் பண்ணி அடிப்போம். தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் இருந்துச்சு. அடிபட்டுருச்சோ இது பட்டுருச்சோன்னு கூட நினைக்காம லாஸ்ட் வர நின்று அவங்களை தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று மைண்டில் தான் ஓடிக்கிருந்துச்சு. அது தெரியும், தாடையில் பட்டுருச்சு, பெரிய காயம், கையை தூக்க முடியலை, என்னமோ ஆக போகுது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, மைனஸ் குளிர் வர இருந்தாலும் அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்குன்னு தெரில. லாஸ்ட் வர அந்த மயக்கமும் வரல, அது என்னன்னு தெரில. டாக்டரே சொன்னாங்க மயக்கம், ஆம்புலன்ஸ் வர்றப்ப டாக்டரும் பேசிக்கிறாங்க, பிளட் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு சார், இருந்தாலும் மயக்கம் போடலை. அந்த இது எனக்கு தெரில சார், அது ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம், சந்தோஷமாக கூட இருந்துச்சு எனக்கு. அப்போ சரி, அதுதான் சார், அதுதான் எனக்கு அங்கே அந்த இடத்துல இருக்க விஷயம் சார்.

மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்குது. நம்மளாலும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய முடியும் சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து 19 வயது ஒட்டி நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 29 வயது தான் ஆகுது. இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வீர தீர செயலுக்கான கீர்த்தி சக்கர விருது பெற்ற நீங்கள்

0: அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன?
1: இராணுவத்தில் சேர்றது ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு இராணுவத்தில் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இராணுவத்துக்கு ஆசைப்படுறது பெற்றவங்கள் வந்து அம்மா அப்பா இவங்க தான் ஆசைப்படும். அங்கே 18-19 வயசில் பிள்ளையை அனுப்ப போகிறோம், 17 வயசுக்கு அப்புறம் போகிறோம் போது அவங்க மென்டலி அவங்க மோதல் ப்ரிப்பேர் ஆகணும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கணும், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போல அந்த இதுக்காகட்டியான உயிர் போகிற ஒரே டிபார்ட்மெண்ட் இராணுவமாக தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரெடி ஆகணும், நான் மகனை இராணுவத்துக்கு அனுப்புகிறேன், அங்கே என்ன நடந்தாலும் நான் சம்மதிச்சு தான் ஆகணும், அதை அவங்க ரெடி ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிற இளைஞர்களுக்குன்னா ஸ்கூல்லேருந்தே ரெடியாகி வரணும், அந்த உடல் தகுதி ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், என்ஜிசியில் இருக்கணும், அதுக்கான படிப்பு ரொம்ப படிக்க வேண்டியதெல்லாம் அவசியம் கிடையாது, 10th 12th 50% மார்க் இருந்தால் போதும், உடல் தகுதியை வளர்த்துக்கணும். 30 வயசில் போகலாம், 35 வயசில் போகலாம், அதெல்லாம் கிடையாது. 21 வயசுக்குள்ளே போகணும்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ ஃபஸ்ட்டு எந்த கட்டப்பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக அந்த 17-21 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் சார். அதுக்கு முதல் கெட்டப்பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரே நோக்கமாக இருக்கணும். நான் இராணுவத்துக்கு போனால் பிசிக்கல் காலையிலேருந்து ஓடுறதுலேருந்து அதுக்கான படிக்கிறதுலேருந்து அதே வேலையாக இருந்தோம்னா கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் போயிடலாம், 21 வயசுக்குள்ளே போயிடலாம் சார்.
0: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விடயம், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்களும் கௌரவிக்கப்படுவாங்க, நாடும் அவங்கள கௌரவிக்கும் அப்படின்றது ஒன்று. இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அவங்களோட உத்வேகம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறது, ஆனால் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு மனசில் பயம் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொரு நைட்டும் கொஞ்சம் பதறிட்டு தான் தூங்குவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கை இராணுவ வாழ்க்கையில் உங்களோட மனைவியுடைய பங்கு சொல்லுங்கள் சார்.
1: இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தை இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்சீவ் ஆகி 15 நாளில் எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பட்ட கஷ்டம் அதிகம், வெளியும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தகவல் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அதனால் ரொம்ப என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோமாவில் இருந்திருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த கஷ்டமும் யாருக்கும் வந்துடக்கூடாது. அவங்க வேறு வீட்டிலருந்து வேறு இது பழக்கவழக்கத்துலேருந்து வர்றவங்க, நம்ம அவங்களுக்கு அந்த விஷயங்களை ரொம்ப கஷ்டங்கள், மிலிட்ரிக்காரங்களை கட்டினாலே ரொம்ப கஷ்டங்களாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், விட்டுட்டு போயிடுறது கூட இருக்கும். இனி அவங்களும் நம்மளை கூட இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை ரெஃபரண்ட்டாக பார்த்தோம் போய்கிட்டு இருக்கு. நீ அவங்கள தான் சார் என்ன பண்ணுறது
0: இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கையிலேருந்து விருது, தமிழக முதல்வர் கையிலேருந்து ரொக்கம் மற்றும் மரியாதை அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் அப்படின்னு இருக்குதுல்ல ஒரு விஷயம்
1: இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு ஊரெல்லாம் பேசி எல்லாம் நல்ல வாழ்த்தெல்லாம் தெரிகிறப்ப இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து ஒரு இது இருக்குது, என்ன இப்படி ஆகிட்டா நம்ம வீட்டுக்காரு எல்லாரும் அவங்களோட மைண்ட் செட்டு தான் சார் என்ன பண்ணுறது. ஆனால் சந்தோஷப்பட்டாங்க சார், பரவாயில்ல, பட்ட கஷ்டத்துக்கு இப்போ கொஞ்சம் நல்லா போய்கிட்டு.

0: தமிழக முதல்வரை போய் பார்க்குறப்ப நிறையா பேசின மாதிரிலாம் வீடியோ இருந்தது, என்ன அவர் சொன்னார் உங்கள்கிட்ட?
1: முதல் பார்த்தோன்னே சொல்லிட்டார், தமிழ்நாட்டுக்கே ஃபஸ்ட்டு பெருமைன்னார், உங்களை பார்த்ததில் மிகப்பெரிய சந்தோஷம்னார், உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு குழந்தைய கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருந்தார். அது வந்தாலும் பண்ணலாம், நெக்ஸ்ட் டைம் சந்திக்கலாம், எதாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னார். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, குடும்பத்துக்கு
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த இப்போ நாங்கள் வந்து இந்த கம்பம் பகுதியிலேருந்து இந்த பக்கம் வர்றப்போ நல்லா மலைகள், இயற்கை மலைகள் சூழ்ந்து ரொம்ப ரம்பியமான ஒரு இடத்துலேருந்து நான் நினச்சிட்டே வந்தேன், நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இந்த மீனாட்சி சுந்தரம் ஐயா இங்கே ஏதாவது ஒரு வேலைகளை பார்த்துட்டு இந்த இயற்கை சூழலில் பெட்ரோல் கூட வாழாமல் எப்படி தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். எந்த பருவம், நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்திருக்கீங்க, உடல் ரொம்ப முடியாமல் போய் திருப்பி வந்திருக்கிறீங்கன்ற விஷயத்தில் உங்களுடைய சக நண்பர்கள் இராணுவத்தில் இருக்கிறாங்களே, உங்கள் நண்பர்களை பற்றி சொல்லுங்கள்.
1: ஆர்மின்றது இப்போ இங்கே இருக்க உலகம் வேறு சார், ஆர்மின்றது இன்னொரு உலகம். பாக்கி எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஆர்மி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரி, அங்கே இருக்க லா சரி, லா சட்ட திட்டங்கள் சரி, இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க முடியாது, அங்கே இருக்க மாதிரி இங்கே இருக்க கிடையாது, எல்லாமே டிஃப்ரெண்ட் சேஞ்ச். அப்படி இருக்கப்போ அவங்க இருக்க நல்லா சப்போர்ட் தான் கூட இருக்காங்க. மேக்ஸிமம் அந்த

0: பதினஞ்சு பதினேழு வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம்னா மேக்ஸிமம் கழிக்கிறதே அவங்க கூட தான் கழிக்கிறோம். இந்த பதினேழு வருஷமாக இருக்கப்போ நல்லா சப்போர்ட் தான் சார், ஒரு ஃபேமிலியாகவே மாறிடுவோம். நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்க எங்கள் வீட்டுக்கு வர்றது, நாங்கள் போகிறது அங்கே ஆர்மி ஃபங்க்ஷன்னா எல்லாமே ஒரு குடும்பமாக மாறிடும். நிறைய உறவுகள், நிறைய ஸ்டேட்லேருந்து பழக்கம், நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதுக்கும் நல்லா உதவுது சார். அது ஆர்மி ஒரு இதாக இருக்குது, நல்லா சப்போர்ட்டாக இருக்குது எங்களுக்கு.
1: இப்போ நம்ம வீடுகளில் சாப்பிடக்கூடிய உணவுகளை ரொம்ப சுவை, இப்போ இது எதிர்பார்க்கக்கூடிய பசங்கள்லாம் என்ன சாப்பாடு உப்பு இல்லை, என்ன சாப்பாட்டில் இது இல்லைன்னு சொல்லிவிட்டுருப்பாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப சுவையாலாம் அங்கே நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு மனநிலை சொல்கிறாங்க. அந்த உணவு சமையல் பற்றி எப்படிங்க?
0: இப்போ சார் ஆர்மி எப்படின்னா எதையுமே ஃபுல்லாக கொடுத்துடாது, தூக்கத்தையும் கொடுத்துடாது, நல்ல உணவையும் கொடுத்துடாது. இதெல்லாம் வந்து எங்களை ரெடி பண்ணுறாங்க. டப்புன்னு ஒரு நாடு இன்னொரு நாடு கூட ஏதாவது வார டைம் வந்துட்டுனா அதுக்கு சாப்பாடும் கிடைக்காது, ஒரு ரொட்டியை சாப்பிட்டு தூங்கணும், தண்ணி இருக்காது, தூக்கம் இருக்கக்கூடாது. அதுக்கு எல்லாமே வருஷமுள்ளாக ட்ரைனிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப சுவையான சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த அதுதான் அந்த காரணம் தான். ஒரு பிள்ளைய ஒரு செல்லமாக வளர்த்துட்டு போய் ஒரு போய் சண்டை காலத்தில் பண்ணால் அதை எப்படி அடி வாங்கும்ல, அது தவறாகி போகும். எங்களை எப்பயுமே ட்ரைனிங் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும். சாப்பாடு சரியாக இருக்காது, தூக்கம் இருக்காது, இதெல்லாம் வருஷமுள்ளாக நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரை அந்த ட்ரைனிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து எங்களை ரெடி பண்ணுறதுக்கானது, அது வந்து தவறான விஷயம்லாம் இல்லை. அதை நாங்கள்
1: தயார் நிலைக்கு வச்சுக்கிறது எந்த நேரம் தயார் நிலை.

0: குளிர். ஏன்னா மனிதனுடைய, நம்ம வந்து ஒரு வெப்ப ரத்த பிராணிகள் கூட சொல்லலாம், ஒரு மனிதர்கள், குளிர் வர்றப்ப நம்மளை வந்து எப்படி மாற்றணும்னு தெரியாது. நான் -30-40°C போகும், ஆனால் நீங்கள் அங்கே சர்வைலன்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது அந்த சவால் எப்படி இருக்குது உங்களுக்கு இருந்துச்சு?
1: சியாச்சின் கிளேசியர் போஸ்ட் நான் கட் பண்ணுறப்ப எனக்கு இல்லை, சியாச்சினே மூணு தான் இருக்குது, தேர்ட் கிளேசியர், செகண்ட் கிளேசியர், ஃபர்ஸ்ட் கிளேசியர்னு சொல்லுவாங்க. நாங்கள் போனது ஃபர்ஸ்ட் கிளேசியர், வேர்ல்டில் ஹையஸ்ட் செகண்ட் கன் போஸ்ட் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அதுக்கான சான்றிதழ் அந்த இருக்குது, ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு ட்ரைனிங் வேர்ல்டு டெக்னிக்கலர்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இடத்துல நான் ட்ரைனிங் பண்ணப்போ -35°C-45°C எல்லாம் போகும். போகிறப்ப அதுக்கு முதல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருவாங்க, ஒரு மாதம் ட்ரைனிங் இருக்குது, அங்கே எப்படி இருக்கணும், அங்கே என்ன உணவு சாப்பிடணும், அங்கே என்ன யோகா எப்படி, அது ப்ராக்டிஸ், ஃபிசிக்கலை மென்டலி எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆர்மி ட்ரைனிங்லேருந்து அதுலேருந்து அந்த ட்ரைனிங் எடுத்து அதுக்காகவே மென்டலி ப்ரிப்பேர் ஆகி போகிறதுனால, -45-35 இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம போகிறதுனால, அதுக்காக உடல் சூழ்நிலையும் அந்த ஃபிட்னஸையும் நம்ம உடம்பு நம்மளாக கொடுத்துக்கிறதுக்கு நினைக்கிறது சார். மனித உடம்பு வந்து எப்படின்னா, வெயில்னா வெயிலுக்கும் சூருக்கும் கஷ்டமாக இருக்கும், குளிருக்கும் குளிருக்கும் சொல்கிறது. இப்போ இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நாயை கொண்டு போய் காஷ்மீரில் விட்டால் செத்துப்போகும், காஷ்மீரில் இருக்க ஒரு நாயை கொண்டு போய் தமிழ்நாட்டில் செத்துப்போகும். ஆனால் அந்த மனுஷ உடம்பு மட்டும்தான் எந்த கிளைமேட்டையுமே தாங்கும். -45-65°C அதுக்காக ரெடியாகி போனால் நம்ம உடம்பு ஏற்றுக்கிடும். எவ்வளோ பெரிய ராஜஸ்தான் வெயிலுக்கு போனால் அது நம்ம உடம்பு ஏற்றுக்கிடும். அது கடவுளோட அருள் தான் நான் நினைக்கிறேன். அற்புதமான படைப்பு தான் மனித படைப்பு. எல்லா கிளைமேட்டுக்கு ஏற்றுட்டு போகிற ஜீவன் மனிதர்கள் மட்டும்தான், அது கடவுளோட படைப்பு தான் சார்.
0: கடவுளோட படைப்பு வந்து உயர்ந்த ஒரு படைப்பு வந்து மனிதன் அப்படின்றத சொல்லியிருக்கிறீங்க. மனிதங்களும் மனிதனையும் கொண்ட மனிதனாக நம் வாழணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம். இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கும் வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கரா நீங்கள் விருது வாங்குற பார்க்குறப்ப, இன்னும் பல இராணுவ வீரர்களுக்கும் மற்ற நபர்களுக்குமே வந்து இன்னும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த உத்வேகம் வரணும் அப்படின்றது ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் கூட. அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல இளைஞர்கள், பல வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்தியாவை அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்திற்கும் நம்முடைய வீரர்களுக்கும் தலைவணங்கி இந்நேர்முகத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: நன்றி சார்.

இதுவரை கேட்டது யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம். அண்மையில் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல், நேர்முகம் கண்டவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்திய தாவேக்கா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேக்கா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி ஷர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: I'm very happy. Start music.

0: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டுவருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தட்ஸ் ரைட்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: தயாராக இருக்கிறீர்களா?

0: மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இனி நாம் கேட்கலாம் அட்டகாசமான அமர்க்களமான உற்சாகமான ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில உங்க கூட இணைந்திருக்கோம் நான் ஹரிணி மற்றும்
1: காளிதாஸ். இன்றைய தலைப்பு என்ன ஹரிணி?
0: இன்னைக்கு நம்ம வந்து விளையாட போடுற கேம் வந்து சொல்லுங்க.
1: என்னத்தை சொல்ல சொல்றீங்க?
0: ரொம்ப சிம்பிளான கேம் தாங்க. நான் வந்து ஒரு பாடல்ல இருக்க ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில தொடங்குற மாதிரி மூன்று பாடல்களை டக்கு டக்கு டக்குன்னு எப்படி ஃபாஸ்டா சொல்லணும், அதுதான் இன்னைக்கான கேம்.
1: அப்படியா? சரி, ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க வந்து அழகு.
0: அழகுக்கா? நீ நடந்தால் நடை அழகு. அழகு நீ நடந்தால் நடை அழகு, அழகூரில் பூத்தவளே, அழகே அழகே, இந்த மாதிரி பாடலில் தொடங்குற மூன்று நான் கொடுக்குற வார்த்தையில் தொடங்குற மூன்று பாடல்களை அடுத்தடுத்து சொல்லணும். ரொம்ப சிம்பிளான கேம் தான். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
1: 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 அனைத்து நேர்களும் 0-4-5-2 என்ற மதுரை முன்னணிப்போடு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு
0: சொல்லுங்க.
2: 2-4-2-4-2-4
0: நிகழ்ச்சியோட முதல் நேயர்கிட்ட பேசிடலாமா? வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஐஸ்வர்யா, மதுரையில இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐஸ்வர்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆமா, கேட்டுட்டு இருக்கேன்.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
3: ஈஸியா கொடுங்க.
0: ஈஸியா கொடுக்கணுமா? ஈஸியாவே கொடுத்துடலாமே. ஆசை.
3: ஆசை ஆசை இப்பொழுது
0: ஒண்ணு முதல் நேரே வந்து சிறப்பா விளையாண்டிருக்காங்க. ரொம்ப நன்றி, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி அம்மா. அடுத்த நேயர் பாத்துடலாமா? வருக. வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: யாருக்கு மேல பணம்?

0: மாதிரி காதத்துல இருந்து பஞ்சம் ஒண்ணு பேசுறேன். மாலை வணக்கம் சார், நல்லா
1: இருக்கா? எங்க இவ்வளவு தூரம்?
2: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னைக்கு தலைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: சொல்லிடலாமா?
3: முயற்சி
2: பண்றீங்க.
4: என்ன யோசிக்கிறீங்க? சட்டு புட்டு கிளம்புங்க.
2: முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா முயற்சி பண்றீங்க.
3: மீண்டும் இன்னொரு முறை முயற்சி பண்ணலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் பார்த்துலாம். வருக வணக்கம். ஒரு சிறிய பாடல் கேட்டுட்டு அடுத்த நேயர் பார்க்கலாம்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி. வசந்தன்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
1: தட்ஸ் ரைட்.
3: எத்திசையிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பரபரப்பா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண் 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்

0: தலைப்போடு இன்னைக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு
1: சொல்லுங்க சொல்லுங்க, வஸ்தன் கோவின் ஆட்டுக்களத்தோட அடுத்த நேயர் யாருன்னு பேசிடலாம் வாங்க. வருக, வணக்கம்.
2: வணக்கம், இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெய்ஹிந்த் புரத்தில இருந்து பாலசுப்ரமணியன் பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு தான் இருக்கேன்.
1: உங்களுக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
2: வார்த்தை சொல்லுங்க, மூணு பாட்டு பாடிடுவோம்
0: ஐயா. உங்களுக்கான வார்த்தை வந்து வெற்றி.
2: வெற்றி கொடி கட்டு பகை வரை முட்டு வரை முட்டு
0: முட்டு. அடுத்து அடுத்து
2: அடுத்து வந்து வெற்றி மேல வெற்றி தான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே நம்ம பையில.
0: அடுத்து
2: அடுத்து வந்து
0: ஒண்ணு ஒரே ஒரு பாட்டு.
2: வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா.
0: அருமை அருமை அருமையா பாடியிருக்கீங்க. வெற்றியும் வெற்றிங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேரம் யாருன்னு பாத்துடலாம்.
1: நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நான் உக்கரபாண்டியன் பேசுறேன்.
1: ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுக்கிட்டு.
1: நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன?
3: மூணு பாட்டு போடுங்க, நான் பாடுற மூணு பாட்டு. ஒரு வார்த்தையை சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: நிலா
3: நிலா வீவா நிலா மல்வா.
0: அடுத்த பாட்டு.
3: நாகி நீந்துகின்ற அழகோ நில ஓடுவான் உயிர் விளையாடுதே.
4: மாச கடைசிப்பா, பையில பத்து பிசா கிடையாது.
0: என்ன ஒரே ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு.
3: கோபம் நெருப்பால் எரிகிறது.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடல் கேட்டு

0: மாலை 4:15 நேர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து சொல்லுங்க சொல்லுங்க தான் விளையாடிட்டு இருக்கோம். நீங்களும் நிகழ்ச்சியில வந்து பங்கு பெறணும் நினைச்சீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள்
7: 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போட தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு என்ன
0: சொல்லுங்க சொல்லுங்க?
8: இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க?
0: விளையாடுறதுக்கு அடுத்த நேயர் வந்துட்டாங்க, யார் எங்க இருந்து பேசிடலாம். வருக, வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா.
9: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
9: கேட்டுக்கிட்டு இருக்கமா.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
9: எங்க இருந்து பேசுறீங்க? ராமலா.

0: தஞ்சாவூர் மாவட்டம்.
1: சரிங்க ஐயா,
0: ராமநாதன் ஷேக் பேசுறேன்மா.
1: ஆ ஓகேங்க ஐயா, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
0: கொடுத்துடலாமா.
1: உங்களுக்கு ரொம்ப சுலபமான வார்த்தை அம்மா.
0: ஆ என்ன சொல்லணும் அதுக்கு?
2: அதுக்கு ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லிடுவோம், அந்த வார்த்தை சார்ந்த ஒரு மூன்று பாட்டல் வரிசையாக சொல்லணும், சரிங்களா?
1: அந்த வார்த்தையில தொடங்குற மாதிரி மூணு பாடல்கள் சொல்லணும். நீங்க
0: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, அம்மம்மா தம்பி என்று நம்பி என்று. ராஜா பாட்டங்கத்துல இருந்த பழைய பாட்டு தான் அது.
1: சரி, இன்னும் ஒரே ஒரு பாடல்.
0: இன்னும் ஒரு பாடல், அம்மா நாசமா
2: இல்லடா. ஐயா அருமை, அருமையா முயற்சிங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நாள் யார் எங்கன்னு பாத்தலாம். வணக்கம்.
1: வருக வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சியோட தலைப்பு சொல்லுங்க.
3: ஒரு பாட்டு சொல்லுவீங்க, ஒரு வரி சொல்லுவீங்க, அதுல மூணு பாட்டு நாங்க கண்டுபிடிக்கணும்.
1: சூப்பர்மா, உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
3: சொல்லிடலாம்.
1: நலம். நலம்
3: நலம் நலம் அறியாவல்
1: ஒண்ணு,
3: நலம் வாழ என்னாலும் அந்த சாங் ஒண்ணு.
1: ரெண்டு, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான்,
3: நலம்
1: தானா?
2: நலமா இருக்கும்.
1: நிகழ்ச்சியில பங்கு பெற்று வெற்றியும் பெற்றுட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர்
2: யாரு, எங்க இருந்து பாத்துலாம்? வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க? திரும்ப சொல்லுங்க உங்க பேரு. எங்கயோ பக்கத்துல வானொலி கொஞ்சம் இருந்து தள்ளி வந்து நின்று பேசுங்க, சரியா கேட்க
3: மாட்டேது.
2: வாங்க, நேருக்கு அடுத்தது காத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
1: மாமா. உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ஓகேமா, உங்க பேரு, உங்க பேரு,
1: உங்க லைன் சரி.
4: யாரே சொல்ல மாட்டீங்க, அட்ரஸ் சொல்ல மாட்டீங்க, எப்படி தெரியும் எனக்கு?
3: ஏ பிளாங்குடி பதிரப்பா.
1: உங்க பேரு, உங்க பேரு
3: கோமதி.
1: சரிமா, கோமதி அம்மா உங்களுக்கு வார்த்தை கொடுத்துடலாமா? உங்களுக்கான வார்த்தை மாமா.
3: மாமாவா?
1: பாடல்
2: வாங்க வாங்க, அடுத்தடுத்து சொல்லுங்க, வேமா சொல்லுங்க. அடுத்தடுத்து நேரில் காத்துட்டு
5: ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே,
1: இன்னும் ஒரே ஒரு பாடல். ரொம்ப நல்லாவே முயற்சி
3: பண்ணீங்க,
2: முயற்சி பண்ணீங்க.
4: அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம்.
2: அடுத்த நேர்கள் யார் எங்க இருந்து பாத்துடலாம்?
1: வருக வணக்கம்.
6: மேடம்
1: வணக்கம். மேடம் யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: காளீஸ்வரி, மதுரையில இருந்து பேசுறேன்.
1: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
6: ஆ கேட்டுட்டு இருக்கேன்.
1: நிகழ்ச்சியோட தலைப்பு சொல்லுங்க.
6: சொல்லுங்க சொல்லுங்க.
1: சிறப்பு. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
4: நான் ரெடினு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்ன அட்டாக் பண்ணுங்க.
2: உங்களுக்கான வார்த்தை வந்து நிறங்கள்.
1: அதாவது ஏதாச்சும் நிறங்கள்ல தொடங்குற மாதிரி பாடல் வந்து நீங்க மூன்று பாடல் சொல்லணும்.
6: பச்சை நிறமே பச்சை நிறமே, மஞ்சள் வெயில் வானன்னே, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு.
1: சூப்பர் சூப்பர், சொன்ன ஜோர்ல டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. இனிப்பில் வந்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு பாடல் கேட்டு தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.
7: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும், ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: close the door. Please close the door.
1: டேய் மொட்டடே,
2: நீயும் அவனும் ஃப்ரெண்டும்ப, ரோட்டில் பார்த்தாக்க டைம் இல்லம்ப, மிஸ் யூ போடுவ ஸ்டேட்டஸ் இல்ல, கேட்டா ஆஃப் லேட், இதுதான் ட்ரெண்டும்ப, பாதி வாழ்க்கை போனுக்குள்ள.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பரபரப்பா சுசுறுப்பா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இன்றைய ஆட்டக்களம். வசந்தற்கொன்வின் ஆட்டக்களம் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண் 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தலைப்பு என்ன
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நேர்கள் ரொம்ப அருமையாக விளையாண்டுட்டு இருக்காங்கல்ல, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது. அடுத்த நேர் யாருங்க வந்திருக்காங்கன்றது கேட்டுலாமா? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: இனிய மாலை வணக்கம்.
2: சொல்றது யாரு, எங்க இருந்து?
3: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்துல சுமதி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா நீங்க நிலையத்துல?
2: எல்லாரும் நலமா இருக்குமா. இன்னைக்கு ரொம்ப அருமையா நேர்கள்லாம் வந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா?
3: ஒன்னு கரெக்ட். ரெண்டாவது மல்லிகையே.

0: ரெண்டும் கரெக்ட். மூணாவது
1: செவ்வந்தி பூவெடுத்தேன் பார்த்திருந்தேன்.
0: ரொம்ப ரொம்ப அருமையா பாடிட்டீங்க, மூணுமே கரெக்டாவே பாடிட்டாங்க, அப்படித்தானே? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: லைன்ல இருக்கேன், ராமநாதபுரம் வெளிநாட்டு.
0: என்ன இவ்வளவு கோவமா இருக்கீங்க?
2: இல்லமா இல்லமா,
0: நிஜமா இல்ல தானே?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா? உங்க பேர் ஒரு முறை சொல்லிருங்க, எந்த ஊருன்றத சொல்லிருங்களேன்.
2: ராமநாதபுரம் வேலுநாச்சியார்.
0: வேலுநாச்சியார் உங்க பேரு, சரி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்ன்றது தெரியுமா?
2: சொல்லுங்க சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை,
3: உங்களுக்கான வார்த்தை வந்து மேகம்.
2: மேகமா?
3: ஆமா,
2: மேகம் கருத்திருக்கு.
0: பாடலாம் அப்படியே மேகம் கருத்திருச்சுன்னு மூணு பாட்டு இருக்கு, நீங்க எந்த பாட்டை சொல்றீங்க? எப்படி கண்டுபிடிக்கும்?
2: மின்னல் மின்னுது.
0: ஓகே, அடுத்தது
2: மேகமே வானிலாறு.
0: புரியலையே, நீங்க பாடுறது கரெக்டா கேக்கலையே.
2: மேகம் கருத்திருச்சு,
0: அது முத பாட்டு சொல்றீங்க.
2: அப்புறம் மேகமே மேகமே,
0: எந்த படத்துல இருந்து?
2: வானிலா.
0: வானிலா இல்ல, மேகம் மேகம். ஓடும் மேகங்களே, நாங்க எடுத்து கொடுக்கறோம், அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. சரி, பரவாயில்ல, முயற்சி பண்றாங்க, ரொம்ப நன்றி. நம்மளுடைய நேர்கள் வந்து பொதுவா என்ன அப்படின்னா, வந்துட்டு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, ஆட்டகளத்து லைன் பிடிச்சிட்டு வருது ஜெயிக்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிடலாம். நேரம் குறைவா வந்துட்டு இருக்குது, நேரம் வந்து சூப்பரா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முடியறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நேரம் 4:29 ஆயிடுச்சு.
4: நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், சம் ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
7: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
8: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: Erta.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். அதிரடியான அமர்க்களமான அட்டகாசமான ஆட்டக்களம் இன்னைக்கு விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விளையாட்டு
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தையில வரக்கூடிய பாடல்களை முதல்ல வரக்கூடிய அந்த இதையும் சேர்ந்த மாதிரி நீங்க பாடி காட்டினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம், யார் இங்க வந்திருக்காங்கன்றது கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து?
2: தஞ்சை மாவட்டம் கைதாமுதல் மீனாசாமி அவன்.
1: ஓகே.
0: இன்னைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம்ன்றத கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்ன்றத கேட்டுட்டே இருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு ஆட்டத்தோட வந்துட்டு ஆட்டக்களத்தினுடைய விளையாட்டு, சரிங்களா? ஆமா, நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம், வெயிட் பண்ணுங்க.
1: உங்களுக்கு நான் வார்த்தை வந்து சொல்லிடலாமாங்க. மாதங்கள் மாதங்கள் மாதங்கள் வந்து வரக்கூடிய பாடல்களை நீங்க பாடலாம்.
3: மாதங்களோட பேர் இருக்குங்கல்ல, அதுல வந்து தொடங்க மாதிரி பாடல்கள் வந்து மூன்று பாடல்கள் வந்து நீங்க சொல்லலாம், பாடி கூட காட்டலாம்.
0: இல்ல பாடட்டும், அப்பதான் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு. பாடுங்களேன்.
2: மே மாதம் ஒரு பாட்டு இருக்கு.
0: பாடுங்க. மே மாதம்னு எக்கச்சக்கமான பாட்டு இருக்குங்க.
2: ஆமா, மே மாதம் நிறைய பாட்டு. நீங்க டக்குன்னு கேக்குறீங்க, டக்குன்னு டக்குன்னு ஞாபகம் ஆகும்.
0: ஆமா, அப்புறம் நீங்க வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் சொல்லிட்டு போனீங்கன்னா அப்புறம் நாங்க எப்படி ஒத்துக்க முடியும் அது பாட்டுன்னு?
2: ஆமா
0: ஆமா.
2: நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு
0: இதுல மாதமே வரலையே.
2: எதுங்க
0: மாதம் வரணும்?
3: தமிழ் அல்லது இங்கிலீஷ் மாதத்தோட பெயர்கள் இருக்கும் தெரியுமா, அது இருக்கிற மாதிரி தமிழ் பாடல்கள் நிறையவே இருக்கு. அதை நீங்க கண்டுபிடிச்சு மூணு பாட்டை டக்கு டக்கு
2: சொல்லணும். பூக்களே ஒரு பாட்டு இருக்கு.
0: அப்படியா? டிசம்பர் பூக்களே.
2: ஆமா, மே மாதம் வந்தாச்சு, மே மாதம் வந்தாச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கு.
0: சரி,
2: அப்புறம்
0: எனக்கு என்னமோ நீங்க ஒரு ஒரு கணக்குல அப்படி அப்படி சொல்லிட்டு போற மாதிரி தெரியுது.
2: என்னென்ன
0: பாட்டு இருக்குது? ஏப்ரல் மாதத்தில் அந்த ஒரு பாட்டு இருக்குது.
3: மார்கழி திங்கள் அல்லவா?
0: ஓகே. ஜனவரி நிலவே இனலம் தானா அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. இப்படி நம்ம பாடிட்டே இருக்கோம், அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
4: நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுறேங்க. மேம் ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
4: ஆ சரிங்க மேம்.
3: தலைப்பு சொல்லுங்க, விளையாட்டோட தலைப்பு சொல்லுங்க.
4: சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க. பாதிதான் ஜெயிச்சிருக்கீங்க, பரவாயில்ல.
3: உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடலாமாமா?
4: ஆ சொல்லுங்க.
3: உங்களுக்கான வார்த்தையும் வந்து மேகம் தான்.
0: பாவங்க.
3: சுலபமா கண்டுபிடிக்கலாம், ட்ரை பண்ணுங்க.
0: அருமையா சொல்லிட்டீங்க. எனக்கு இன்னொரு பாட்டும் ஞாபகம் இருக்குது. நம்ம சொல்லிட்டோம்னா அடுத்த நேருக்கு இந்த மேகம் கேட்க மாட்டோம்ல.
3: பாடல்
0: கேட்டதுக்கு அப்புறம் மீண்டும் இணைவோம் நேர்கள். இது ஆட்டக்களம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ்ல நாம கேட்டு ரசிட்டு இருக்கிறது ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்றையோட விளையாட்டு பேர் என்ன
1: சொல்லுங்க? சொல்லுங்க
2: சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு ஆட்டக்களத்தோட பேரு. காதற்குடினே சந்திச்சிடலாமா?
1: வணக்கம்,
2: லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யார் இங்க இருந்து? என்ன விளாண்டு தெரியுமா?
1: கொடுத்துடலாமா? பறவைகள் அப்படின்னு பறவைகள் சார்ந்து வரக்கூடிய நீங்க பாடல்களை பாடலாம்.
0: பறவைகள் பேர் வரும்ல, அந்த பேர்ல தொடங்குற மாதிரி பாடல்கள் வந்து 3 பாடல்கள் வந்து நீங்க பாடணும்.
2: பறவைன்னு தொடங்குற மாதிரி எக்கச்சக்கமான பாடல்கள் இருக்குது.
0: அப்படி கூட செய்யலாமே.
2: இப்ப பாருங்க எப்படி பாடுவாங்கன்னு பாருங்க. மறுபடி கொஞ்சம் பாடலாம்ல,
0: சத்தமா கூட பேசலாம்ல.
2: சரி, ஒரு பாட்டு ஓகே ஆயிடுச்சு. அடுத்த ரெண்டாவது பாட்டு. வர மாட்டேங்குது. கா கா கா. ஓகே, ரெண்டாவது பாட்டு ஓகே. மூணாவது பாட்டு.
1: நல்லாவே முயற்சி பண்றீங்க.
3: மயிலுக்குள்ளே.
2: பாடினாதான் ஒத்துமே.
3: மயில போயிடுச்சு கூட்டில.
2: அது மயிலா குயிலா? நினைக்கிறேன். வணக்கம், லைன்ல இருக்கீங்க.

0: பேசுங்க.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்ய வட்டம் புஷ்பவனம் முத்து.
1: முத்து, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லிடலாமாங்கய்யா?
0: உங்களுக்கான வார்த்தை
2: வந்து
0: அதே மாதிரி ரெண்டு சொல்லுங்க.
1: பாட்டுக்கு
2: பாட்டு எடுத்த
0: பாட்டுன்றது வரல அப்படின்னு. சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நேரம் எடுத்துட்டு இருக்காங்க, பரவாயில்ல, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம் நினைக்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமாவசன் பேசுறேன்
0: சார். என்ன ரொம்ப கோமா இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லையாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஐயா, உங்க பேரு? சேகர்.
1: சேகரா,
3: கேக்குது மேடம்.
0: நீங்க பேசுறதும் எங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அப்ப நாங்க வந்து கரெக்டான டவர் இருக்கிற இடத்துல இருக்கோம்.
3: வானொலி பக்கத்துல இருக்கங்களா?
1: அதான்.
0: ஓகே, நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி வந்துருங்க, டவர் இருக்கிற இடத்துல பேசுங்க. ஏன்னா நாங்க பேசுறது கண்டிப்பா உங்களுக்கு கேக்கும், நீங்க பேசுறதுதான் எங்களுக்கு கேட்காம போகும். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்துன்றத
3: சொல்லிருக்கேன்.
0: ஷேக். ஓகே, நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்றது கேட்டுட்டு இருப்பீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ஒரு வரி சொல்லுவோம் நாங்க, ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை ஓட்டுனா பாடல்ல வர முதல் பாடலா சொல்லிடணும். சரிங்களா?
1: உங்களுக்கான வார்த்தைகள் கொடுத்துலாமாங்கய்யா?
4: உங்களுக்கான வார்த்தை வந்து குயில்.
3: குயில் பாட்டு வந்து.
0: ஓ ஓகே, அடுத்தது.
3: அப்புறம் குயிலை பிடிச்சு கொண்டில் அடைச்சு பாட செல்லுகிற.
0: சரி, ஓகே, பரவாயில்ல, ஒத்துக்குறோம். அடுத்தது மூணாவது. குயிலுக்கு கூ கூ கூ அப்படின்ற பாட்டு, பரவாயில்ல, ரொம்ப முயற்சி பண்ணதுக்கு சந்தோஷம். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம் நேரிலே.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: என்னக்கு மாதிரி ஒரே யோசனையா இருக்க?

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பரபரப்பா விறுவிறுப்பா பல பாடல்களோடு நம்ம போயிட்டு இருக்கோம். இன்றைய ஆட்டக்களம்
1: நேர்களும் இதே மாதிரி பயங்கர குஷியாக இருந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப அருமையாக அவங்க வந்து தெரிஞ்சதை பாடிடுறாங்க, சில பேர் பாடுற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்றைக்கி சொல்லுங்க அது எப்படி அப்படின்றத சொல்லிடுங்க. நிறைவான நேரத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்.
2: சொல்லுங்கன்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையில் தொடங்குற மாதிரி பாடல்களை மூன்று பாடல்களை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும்.
1: சொல்லிடுவாங்க. இப்போ பாருங்க, நேரில் வந்துட்டாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
3: மாலை வணக்கம் சொல்வது ராமச்சந்திரன் பேசுறேன்.
1: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, உங்களுக்கான வார்த்தை நாங்க சொல்றோம், நீங்களும் கரெக்டா சொல்லுங்கன்றதை விளையாடிடணும். சரியா?
3: சரி
0: ஐயா. உங்களுக்கான வார்த்தை என்னன்னா ஊரு. ஊரு பேர்ல வரக்கூடிய முதல்ல தொடங்கக்கூடிய பாடல்கள்.
3: மச்சான் பேரு மதுரை.
1: ஒண்ணு ஓகே.
3: பாரு எதிர.
0: அதே மாதிரி
3: கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பொண்ணு கிடைச்சா.
1: ரெண்டு ஓகே.
3: தமிழிலே பாட்டு படிச்சா.
2: இன்னும் ஒரே ஒரு பாடல்.
1: சொல்லுங்க. உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? மதுரனே கொடுத்துருவோமா?
4: முயற்சி பண்றேன்.
1: சரி, மதுரை அப்படின்னு தொடங்குற மாதிரியான ஒரு மூணு பாட்டு
4: சொல்லுங்களேன்.
1: சரி, ஒண்ணு ஓகே, ஒண்ணு ஓகே.
4: அப்புறம்
1: மதுரைக்கு போகாதடி. ஆமா ஆமா ஆமா ஆமா. முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: ஹலோ,
3: வருக வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
2: அஜ்மீர் ராஜா, புதூர். சொல்லுங்க சொல்லுங்க
3: சொல்லுங்க சொல்லுங்க. பரவாயில்லையே, கேட்டுட்டு இருக்கீங்க.
0: நீங்க எப்படிதான் கேப்பீங்கன்னு எங்களுக்கே தெரியும், அதனால நாங்களே தலைப்பை சொல்லிட்டோம். உங்களுக்கான வார்த்தை
3: சிறப்பு, உங்களுக்கான வார்த்தை வந்து பெயர். இப்ப நமக்கு வந்து இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு பெயர் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பெயர்ல தொடங்குற மாதிரி பாடல்கள்.
2: பேர்ல தொடங்க மாதிரியா?
0: இருந்தாலும் பரவாயில்ல. நிஷா நிஷா நிஷா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு,
3: கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை,
0: அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் காத்திருந்ததெல்லாம் இருக்கட்டும், நீங்க இன்னொரு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க பாப்போம், முயற்சி பண்ணுங்க. எப்படி? சூப்பருங்க சூப்பருங்க, ரொம்ப அருமை. இவ்வளவுதாங்க, ரொம்ப அருமையா விளையாண்டுட்டு இருங்க, அடுத்த நேரம் சந்திச்சிடலாம் நினைக்கிறேன். நேரம் குறைவாயிட்டு இருக்குது, 4:54 ஆயிடுச்சு. வணக்கம், லைன் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேயே வணக்கம், அடுத்த நேரம் கட் ஆயிடுச்சு. அடுத்த நேரம் வந்து அழைத்து விடலாம். வணக்கம்
4: வணக்கம், மதுரை அழகர் கோயில் அஸ்வின் பேசுறேன்.
0: உங்க பேர் மட்டும் இன்னொரு முறை.
4: மதுரை அழகர் கோயில் அஸ்வின் பேசுறேன்.
0: அஸ்வின்
3: அஸ்வின்
0: அஸ்வின்,
3: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா?
4: கொடுத்துடலாம்.
3: மச்சான் மச்சான்
0: ஒண்ணு இருக்குப்பா, தெரியல மச்சான் அப்படின்னு வேற எந்த பாட்டு வருது அப்படின்றத நம்ம யோசித்துட்டே இருப்போம். நேரம் குறைவாகி விட்டது, நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கண்ணாடி மாளிகை வந்து சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். இன்னைக்கு ஆட்டக்காலத்துல சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்றத விளையாண்டுட்டு இருக்கோம். நிறைய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது
3: நான் ஹரிணி,
1: காளிதாஸ்
0: மற்றும் கிளாரா. நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை ஜெயலலிதா கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி செஷல்ஸில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி புறப்பட்டார். அரசு திட்டங்களின் செயலாக்கத்தில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமரின் கிராமச்சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. கூட்டுறவு வார விழாவை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். பொது இடத்தில் போதைப் பொருள் பயன்படுத்திய தாவேகா அமைச்சர் திரு சரத் மீது முதலமைச்சர் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. அரசு கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு புகார்கள் மீது தாவேகா அரசு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் தங்கு தடையின்றி விநியோகம் செய்வதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜார்ஜியாவின் பட்டூமியில் நடைபெற்ற உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான 1வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 5:03, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இனி கேட்கலாம் மாலை தென்றல். உங்கள் மாலை பொழுதை மெல்லிசை பாடல்களோடு வருட வருகிறது மாலை தென்றல். இனிமையான மாலை வணக்கங்களுடன் தான் ஹரிணி. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கலாம் காதலன் திரைப்படத்திலிருந்து.

மென்மையான மெல்லிசை பாடல்கள் தருகிற மாலை தன்றல் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்டலாம் பம்பாய் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் மாலை தென்றல்.

0: ஓடிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இதை கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் மாலை 5:24, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் மாலை தென்றால் தான் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம். மே மாதம் திரைப்படத்திலிருந்து

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் மாலை தென்றல் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். மாலை தென்றல்களில் வரிசையாக பல மெல்லிசை பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் கேட்டலாம், அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 ஹிட்டான பாடல்களோடு வலம் வருகிறது பாட்டு இது ஹிட். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் ஹரிணி.

0: இனிமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். இனிமே தினம் தினம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர ஜாலி
1: தான்.
0: இனிமே சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட்
1: தான். சொல்ல வர
2: தயங்காம சொல்ற
0: நம்மளோட நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 தான்.

வாங்க இனிமே நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3ல சாங்ஸ் கேம்ஸ் ஃபன் என்ஜாய்மென்ட் அட்டகாசமான நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்டு வைப் பண்ணலாம். Stay tuned, இது எஃப்எம் ரெயின்போ 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சேவை செய்திகள் இனி கேட்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. பிரதம மந்திரி ராஷ்டிரபால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐந்து முதல் 18 வயதுக்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீர தீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரபால் புரஸ்கார் விருது 2026 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.government.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் SSC கம்பைன் கிராஜுவல் லெவல் CPT 1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக TNPSC, TNUSRB மற்றும் SSC மற்றும் RRB போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் வைஃபை வசதியுடன் கணினி ஆய்வகம் உள்ளது.

0: 10/6/2026 புதன்கிழமை முதல் தினசரி வகுப்புகள் நடைபெறும் என விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலகம் வளாகம் தெரிவித்துள்ளது.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்புலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புலை 100.9 இனி கேட்க இருப்பது விலைக்கேற்றும் வேலை.

6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:40 அந்திப்பூக்கள், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். 7:32 பாட்டு இது ஹிட்டு.

0: இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அரியலூர் மின்னியல், காலநிலை மாற்றம், ஒரு உயிரியல் பார்வை, தகவல் வழங்குபவர் மதுரை பாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். இரவு 9 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:30 காற்றில் விரியும் கடித மலர், 10 பட்டுச்சிறகு, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க.
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
5: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
4: அழகா ஒரு பொண்ணை பார்த்த
5: நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.

0: தொடர்வது மணி 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவன் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு J.P. Nadda கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7 வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பயன்படுத்தியதைப் போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவா வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின்

தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ளது.

0: பாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கர் தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக்கர் அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாகவும், தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி விஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செக்கோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து

வெற்றி பெற்றது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் மாலை 6:41. மாலை நேரம் மனதுக்கு இதமான பொழுது. இந்த மாலையை உற்சாகமாகவும் இசைமனம் வீசும் தருணமாகவும் மாற்ற வந்திருக்கிறது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மாஸ் படத்திலிருந்து.

இசையின் தாளத்தோடு இந்த மாலை பொழுதை இன்னும் அழகாக கேட்கலாம். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக தமிழுக்கு எண் 1 அழுத்தவும் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேரம் 6:56. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலாக நன்பேண்டா படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேரம் 7:01. அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சகாப்தம் படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அந்திப்பூக்கள். அடுத்த பாடலாக காக்கா முட்டை திரைப்படத்திலிருந்து

இசைத்தாளத்தோடு இணைந்திருந்த அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. கேட்ட பாடல்கள் அனைத்தும் உற்சாகமான மகிழ்ச்சியை அளித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சங்கீதா.

0: கொண்டிருக்கிறார்கள்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. வாலாஜி நகரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது, வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும். அனைத்து குப்பைகளையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவதால் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறது. எனவே கிராமத்தை தூய்மையாக்கும் வகையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சுயஉதவி குழு பெண்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் பிஐஎஸ் வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குநர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்போது ஹால்மார்க்கிங் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், பிஐஎஸ் ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது,
2: ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஹோட்டல் லயன்ல பண்ணியிருக்கோம். ஜுவல்லர்ஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஜுவல்லர்ஸ் பிளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ட்ஸ். இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸ் எப்படி அவங்க பண்ணா லீகலா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸும் பிஎஸ் ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். எடுத்து லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேற சொல்லியிருக்கோம். அண்ட் ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பிளஸ் பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே வந்து ஒரு நகை இன்னொருத்தருக்கு வாங்கும்போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
1: மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015 ஆண்டு ஜனவரி 22 பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. பாலினம் அறிந்து கருக்கலைப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்குவோம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது விழிப்புணர்வு பேரணி, துண்டு பிரசுரம் விநியோகம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி முன்னிலையில் மாநில நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் அவரவர்கள் துறைகள்

0: மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்து அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் மருந்து துறை சார்பில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒரே தவணையாக 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 58,295 குழந்தைகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நகர்ப்புறங்களில் 43 மையங்களும், ஊரகப் பகுதிகளில் 499 மையங்களும், 6 நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன.
1: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டிகள் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் 2ஆம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி

0: மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில் நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 விக்கெட்களை வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒரு

கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸ் இனி கேட்கலாம் பாட்டு. இது ஹிட். ஹிட்டான திரைப்பட பாடல்களை வழங்க நம்ம நிகழ்ச்சியில பாடல்களை வழங்க வந்துட்டேன் நான் ஹரிணி.

நேரம் இரவு 7:29 நிமிடங்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஃபிஃபா 2026 உலக கால்பந்து கோப்பையின் தினசரி நிலவரத்தை. டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஹிட்டான பாடல்களை தர ஹிட் பாட்டே இது ஹிட் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்கலாம், ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம் கோட் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக வருவது விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 7:45. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ் ஹிட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில ஹிட்டான பாடல்கள் வரிசையில அடுத்த பாடலா வலம் வருது லியோ திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 7:52. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹிட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹிட்ஸில் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியோடு தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ் நிறைவு பெறுகிறது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கொடுத்துட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் ஹரிணி.

வாசிப்பவர் ஷியாமளா. சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசுகிறார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நியாய விலைக் கடைகளில் எடை குறைபாடின்றி தரமான பொருட்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அரசு விதிகளுக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படலாம் என்றும் தனிநபர் தலையீடு இருக்காது என்றும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து சட்டவிரோதமான மணல் குவாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அறிவுறுத்தினார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவவேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவிக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையதல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் ஷெகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஹோவில் நடைபெற்ற இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் நேரம் 8:06. வணக்கம் நேயர்களே, ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கிற உங்க வீட்டு செல்லக்குட்டீஸ அன்போட வரவேற்கிறோம் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சிக்கு. குழந்தைகளின் திறமையும் கற்பனையும் ஒன்று சேரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் குழந்தைங்க உங்களுக்கு பிடிச்ச தகவல்கள், பாடல்கள், கதை, விடுகதை, திருக்குறள், பழமொழி என்ன எது பகிரலாம் பண்பலையில் டயல் பண்ணுங்க. 0452 மதுரையின் முன்னிணைப்பு எண்ணை தொடர்ந்து 2530170 நம்பரில் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுற குட்டீஸுங்களும், 2530171 ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன், திரும்பவும் பட்டாம்பூச்சி நிகழ்ச்சிக்கு பங்கு பெறணும்னு நினைக்கிற குழந்தைகளும் அழைக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 109 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி தான் இப்போ கேட்டுருக்கிறோம்.
1: குழந்தைகள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க அழைக்கலாம். 0452 என்ற முன்னிணைப்போடு 25 30 170 முதல் தடவை பேசக்கூடிய குழந்தைகளும், 25 30 171 ஆல்ரெடி பேசியிருக்கேன் இன்றைக்கும் கலந்துக்க விரும்புகிறேன் குழந்தைகளும் பேசலாம். இணைப்பில் இணைந்திருக்கும் முதல் நேயர்கிட்ட பேசிக்கலாமா?
0: துண்டித்து துண்டித்து அழைச்சி நேயருக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம்.

மணி 8:17. ஆகாஷ்வாணி மதுரை பண்புள்ளி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புள்ளி 100.9 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். குழந்தைகள்லாம் வந்து தன்னுடைய திறமையில என்ன கவிதை சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய கவிதைகள் திருக்குறள்லாம் சொல்லலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழைக்க வேண்டிய எண் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 170 மற்ற நேர்களும், அதோட 0452 அப்படின்ற மதுரை முன்னாடி எப்படிங்கிற தொடர்புகள்லாம். ஒரு பாடலுக்கு அப்புறம் பட்டாம்பூச்சியை மீண்டும் தொடரும்.

0: ஹலோ, வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம தொடர்ந்து இணைஞ்சிருக்கோம். பட்டாம்பூச்சி நிகழ்ச்சியில் போயிட்டுருக்கு. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? தீக்ஷா, என்ன சொல்ல போகிறீங்க இன்றைக்கி? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அம்மா அம்மா ஒன்றா விட்டா யார்
0: என்ன? ஓகே, அம்மா ஒண்ணா விட்டா யாரு? ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: வெற்றி முன்னிடம்.
0: ஆ, சொல்லுங்க.
1: வெற்றி முன்னிடம், கஷ்டம் வரும்போது கண்ணை மூடிடாதே. நீ அதை கொன்று விட்டுவோ, கண்ணை திறந்து பா, நீ அதை வெற்றி விட்டலாம். பை ஏபிஜி அப்துல் கலாம்.
2: வெரி குட், அழகா சொன்னீங்களே. உங்களுக்கு தைரியம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானே சுபிக்ஷா? வெரி குட்.
0: வேற என்ன சொல்ல போறீங்க?
1: அவ்வளவுதான்.
0: ஓகே ஓகே, சரி. உங்களுக்கான ஒரு
1: என்னது? அப்துல் கலாம் ஊருங்க.
2: அப்துல் கலாம் ஊருங்களா நீங்க?
1: ஆமா.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: என்ன படிக்கிறீங்க சுபிக்ஷா நீங்க? 5th ஸ்டாண்டர்ட். உங்க ஸ்கூல் இன்னைக்கு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா காலையில?
1: எஸ் சார்.
2: வெரி குட், வெரி குட்.
0: சரி, உங்களுக்கான ஒரு பாடல் போட்டுடலாம்.

0: எனது பட்டாமூச்சி நிகழ்ச்சி முடிஞ்சது. என்னை தொடர்ந்து அறிவியல் மின்னல் கேட்கலாம்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அறிவியல் மின்னல் இன்றைய நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ. தமிழ்ச்செல்வி அவர்கள்.
2: நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பநிலை, பருவமழை பொய்த்து போவது, திடீர் வெள்ளம் என நாம் எதிர்கொள்ளும் மாற்றங்கள் வெறும் அன்றைய தினத்திற்கான வானிலை மாற்றம் மட்டுமல்ல. இது நமது பூமியின் வாழ்விடங்களையும் உயிரினங்களின் வாழ்க்கையையும் எவ்வாறு அச்சுறுத்துகிறது என்பதை பற்றிதான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதில் வானிலை வெதர் என்பது ஒவ்வொரு நாளும் மாறக்கூடியது. உதாரணமாக காலையில் வெயில் அடித்து தொடங்கி மாலையில் மழையில் கூட முடிவது அன்றைய தினத்திற்கான வானிலை. ஆனால் பருவகாலம் சீசன் என்பது ஆண்டுதோறும் குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பருவகால மாற்றங்கள். மேற்கத்திய நாடுகளில் 4 பருவகாலங்கள் குறிப்பிடப்படுகின்றன. நம் பண்டைய தமிழ் மரபின்படி ஒரு ஆண்டு 6 பருவங்களை, அதாவது இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம் என குறிப்பிடப்படுகிறது. எனவே காலநிலை என்பதை நாம் அன்றாடம் உணர்கின்ற வானிலை என்றோ அல்லது ஆண்டுதோறும் வருகின்ற பருவகாலங்கள் என்றோ கூற முடியாது. காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் நீண்ட காலமாக, குறைந்தது 30 அல்லது அதற்கும் மேல் நிலவும் வானிலை நிலவரங்களின் சராசரி. ஒரு இடத்தில் தொடர்ந்து 30 அல்லது அதற்கு மேலாக நிலவும் வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றின் வேகம் மற்றும் மழைப்பொழிவு போன்ற வானிலை காரணிகளின் சராசரி அளவீடு. கிளைமேட் என்ற சொல் கிரேக்க மொழியில் கிளைமா என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. சாய்வு என்பது அதன் பொருள். தமிழில் தட்பவெப்பநிலை, காலநிலை, சீதோஷண நிலை என்று குறிப்பிடப்படுகின்றது. காலநிலை நம் வாழ்க்கையின் அடித்தளம். மக்கள் தாங்கள் வாழும் இடத்தினுடைய காலநிலைக்கு ஏற்ப தங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்துள்ளனர். அணியும் ஆடையின் தன்மையை தீர்மானிப்பது காலநிலையே. ஆர்க்டிக் கலாச்சார மக்கள் விலங்குகளின் ரோமம் மற்றும் தோலினால் ஆன ஆடைகளை அணிவது, அங்கு காணப்படும் குளிர்ந்த வெப்பநிலை மற்றும் மலைப்பொழிவை எதிர்த்து போராட உதவுகிறது. தென் பசிபிக்கின் பாலினேசியாவின் கலாச்சார உடை தப்பா. தப்பா துணி உலர்ந்த இலைகள், தேங்காய் இலைகள் மற்றும் பிரெட் மர பட்டைகளால் தயாரிக்கப்பட்டது. அங்கு நிலவும் சூடான ஈரப்பதமான காலநிலைக்கு ஏற்றது. காலநிலையே மனித நாகரிகங்கள் தங்கள் வீடுகளை எவ்வாறு உருவாக்கியது என்பதை முடிவு செய்தது. தென் வட அமெரிக்காவின் அனசாசி மக்கள் உயரமான பாறைகளில் குடியிருப்புகளை அமைத்தனர். இது அந்த வெப்பமான வறண்ட பாலைவன காலநிலையில் குடியிருப்பவர்களை குளிர்ச்சியாக வைத்திருந்தது. மத்திய ஆசியாவின் காற்று வீசும் வறண்ட புல்வெளிகளில் யூட் எனும் நடமாடும் இல்லங்கள் உருவாக்கப்படுகின்றன. யூட் என்பது நெகிழ்வான கம்பங்களால் உருவாக்கப்பட்ட வட்ட வடிவிலான துணிகளால் மூடப்பட்ட குடியிருப்பு கடுமையான காற்றிலிருந்து மக்களை காப்பாற்றுகிறது. யூற்றுகளின் இடம்பெயர்வு திறன் அந்த மக்களின் இடம்பெயர்கின்ற கலாச்சார வாழ்விற்கு உதவுகிறது. வேளாண்மையின் தோற்றமும் வளர்ச்சியும் காலநிலையையே சார்ந்திருக்கிறது. மெசபடோமியா மற்றும் சிந்து சமவெளி நாகரிகங்கள் மிதமான காலநிலை இருந்த இடங்களில் செழித்தன. மத்திய தரைக்கடலின் மிதமான காலநிலையே ரோமானியர்கள் ஆலிவ், திராட்சை, பார்லி மற்றும் அத்திப்பழங்களை பயிர்

அனுமதித்தது. மல்பெரி பயிரிடவும் தேனீக்களை வளர்க்கவும் உதவியது. தென் அமெரிக்க அமேசான் வடிநிலத்தின் காலநிலையே அங்கு பிரேசில் நட் மற்றும் கொக்கோ பயிரிட உதவியது. இன்றும் விவசாயிகள் காலநிலைக்கு ஏற்ப பயிர்களையே தேர்வு செய்து நடவு செய்கின்றனர். காலநிலை மாற்றத்தால் மழை பொய்க்கும் பொழுது வேளாண்மை பாதிக்கப்படுகிறது. வறண்ட காலநிலை மக்கள் வாழ்வாதாரம் தேடி நகரங்களை நோக்கி புலம்பெயர்வதை அதிகரிக்கிறது. உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பண வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது.

வறண்ட காலநிலை மக்கள் வாழ்வாதாரம் தேடி நகரங்களை நோக்கி புலம்பெயர்வதை அதிகரிக்கிறது. உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மற்றும் பண வீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. வளமற்ற காலநிலையும் தண்ணீர் பற்றாக்குறையும் தொழில்துறையின் செயல்பாடுகளையும் பாதிக்கின்றன. உலகெங்கிலும் காலநிலை மற்றும் சமூக பொருளாதார நிலைமைகளுக்கு இடையிலான இத்தகைய தொடர்புகளை நாம் இயற்கை பேரிடர் காலங்களில் நன்றாக உணர முடியும். எனவே காலநிலையே நமது வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்தின் அடித்தளம் என்பதை உறுதியிட்டு கூறலாம். ஒரு நாட்டின் அல்லது நகரத்தின் காலநிலையை முடிவு செய்வது அங்கு இருக்கக்கூடிய காலநிலை அமைப்பு. அதாவது, காலநிலை அமைப்பு என்பது ஒரு இடத்தில் உள்ள காற்றின் தன்மை மற்றும் வேகம், அந்த இடம் நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ளதா, விவசாய நிலப்பரப்பா அல்லது நகர்ப்பகுதியா, அங்கு என்ன தாவரங்களும் விலங்குகளும் வசிக்கின்றன போன்ற காரணிகளின் தொகுப்பு ஆகும். உதாரணமாக, பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள ஆப்பிரிக்க நாடுகள் ஆண்டு முழுவதும் நேரடியாக சூரிய ஒளியினை பெறுகின்றன. எனவே அங்கு வெப்பம் மற்றும் மழை பொழிவான காலநிலை உள்ளது. கடல் மட்டத்திலிருந்து உயரமான நிலப்பகுதிகளே குளிர் பிரதேசங்களாக உள்ளன. கடலுக்கு அருகிலுள்ள பகுதிகள் அதிக வெப்பம் மற்றும் காற்றின் வேகமுள்ள பகுதிகளாக உள்ளன. நகரப்பகுதிகளில் உள்ள கட்டிடங்கள் வெப்பத்தை உறிஞ்சி மெதுவாக வெளியிடுவதால் நகரத்தை சூடாக்குகின்றன. அதே சமயத்தில் காடுகளும் நீர்நிலைகளும் அவை அமைந்துள்ள நிலப்பரப்பை குளிர்விக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், ஒரு இடத்தில் உள்ள காற்று, நீர், நிலம், பனி மற்றும் உயிரினங்கள் சேர்ந்து உருவாக்குவதே அந்த பகுதிக்கான தனித்துவமான காலநிலை ஆகும். 1900 விஞ்ஞானி விளாடிமிர் கோப்பன் காலநிலையை அடிப்படையாக கொண்டு உலகின் பல்வேறு பகுதிகளை வகைப்படுத்தினார். ஹவாய், மலேசியாவின் கோலாலம்பூர் போன்ற ஆண்டிற்கு 150 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மலைப்பொழிவினை பெறும் பகுதிகளை வெப்பமண்டல மலைப்பகுதி என்றும், பருவமழையை மட்டுமே நம்பியுள்ள இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளை வெப்பமண்டல பருவமழை பகுதி என்றும், வருடத்திற்கு 10 முதல் 30 சென்டிமீட்டர் வரை மழை பெறுகின்ற சிலியின் அட்டகாமா பாலைவனம் மற்றும் 50 சென்டிமீட்டர் வரை மழை பெறுகின்ற ஆஸ்திரேலிய புல்வெளிகள் வெப்பமண்டல வறண்ட நிலை பகுதி என்றும் கோப்பன் வகைப்படுத்தினார். குறைவான வெப்பமும் தெளிவான குளிர்காலமும் உள்ள ஐரோப்பா, வட அமெரிக்க நாடுகள் டெம்பரேட் ரீஜன்ஸ் எனப்படுகின்றன. இத்தாலி, ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா, பிரான்ஸ், அமெரிக்காவின் கலிபோர்னியா பகுதிகளின் காலநிலை மெடிட்டரேனியன் காலநிலை எனப்படுகிறது. கோடையில் வெப்பமும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் உள்ள சீனாவின் ஷாங்காய் மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிட்னி, இவற்றின் காலநிலை ஈரப்பதமுள்ள உப வெப்பமண்டலம், ஹியூமிட் சப் ட்ராபிக்கல் எனப்படுகிறது. குளிர்காலம் நீளமாகவும் குளிர்ச்சி மிகுந்தும் உள்ள அமெரிக்காவின் சியாட்டில் மற்றும் நியூசிலாந்தின் வெலிங்டன் உள்ள பருவநிலை கடலருகின் மிதமான காலநிலை, மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் எனப்படுகிறது. கடுமையான குளிர்காலம் மற்றும் நீண்ட பனியுள்ள ஸ்காண்டினேவியா மற்றும் சைபீரிய பகுதிகளின் காலநிலை கண்ட காலநிலை, கான்டினென்டல் கிளைமேட். குறுகிய கோடை காலம் உள்ள பனிப்படர்ந்த ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவில் இருப்பது துருவகால பனிக்காலம். குளிர்காலம் நீளமாகவும் குளிர்ச்சி மிகுந்தும் உள்ள அமெரிக்காவின் சியாட்டில் மற்றும் நியூசிலாந்தின் வெலிங்டனில் உள்ள பருவநிலை கடலருகின் மிதமான காலநிலை, மரைன் வெஸ்ட் கோஸ்ட் கிளைமேட் எனப்படுகிறது. கடுமையான குளிர்காலம் மற்றும் நீண்ட பனியுள்ள ஸ்காண்டினேவியா மற்றும் சைபீரிய பகுதிகளின் காலநிலை கண்ட காலநிலை, கான்டினென்டல் கிளைமேட். குறுகிய கோடை காலம் உள்ள பனிபடர்ந்த ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவில் இருப்பது துருவகால பனிநிலை, போலார் கிளைமேட். இறுதியாக, அடிப்பகுதியில் வெப்பமண்டலமும் சிகரத்தின் உச்சிப்பகுதியில் பனியும் உள்ள ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ மலை உயரமான நிலப்பகுதி காலநிலை, ஹை எலவேஷன் கிளைமேட் என அழைக்கப்படுகிறது. இதுவரை உலகின் காலநிலை வகைகளை அறிந்த நாம் இனி இந்தியாவின் காலநிலை வகைகளை காண்போம். இந்தியா ஒரு காலநிலை பல்வகை நாடு. குளிர்கால பனி மற்றும் கோடையிலும் குளிர்ச்சியாக உள்ள சிம்லா, மணாலி போன்ற இமயமழை பகுதிகளில் உள்ள காலநிலை ஆல்பைன் காலநிலை. கோடையில் கடும் வெப்பம் மற்றும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் உள்ள வட இந்திய சமவெளியில் உப வெப்பமண்டல காலநிலை. கடுமையான பகல் நேர வெப்பமும் இரவில் கடும் குளிரும் உள்ள

அது மேற்கு இந்தியாவின் வறண்ட காலநிலை. கேரளா, கோவா போன்ற மேற்கு கடற்கரையின் காலநிலை வெப்பமண்டல ஈரமான காலநிலை. தக்காண பீடபூமியில் உள்ள காலநிலை அரை வறண்ட செமி ஏரிட் காலநிலை. கிழக்கு மற்றும் தென்னிந்திய தீபகற்பத்தின் கிழக்கு பகுதியின் காலநிலை வெப்பமண்டல பருவமழை காலநிலை, டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட். இமயமலையின் பனிப்பகுதி முதல் தார் பாலைவனம் வரை, கேரள மலைப்பகுதி முதல் தக்காண பீடபூமியின் அரை வறண்ட நிலை வரை ஒவ்வொரு இந்திய நிலப்பகுதியும் தனக்கென ஒரு தனித்துவமான காலநிலையை கொண்டுள்ளது. இயற்கை நமக்கு அளித்துள்ள மிகப்பெரிய வரம். இதுவரை நாம் உலகின் மற்றும் இந்தியாவின் காலநிலைகள் பற்றி பார்த்தோம். இனி நாம் பேச இருப்பது காலநிலை மாற்றம். காலநிலை மாற்றம் என்பது மனிதர்களின் செயல்பாடுகளால் ஏற்படும் ஆபத்தான விளைவுகள். நேயர்களே, காலநிலை மாற்றம் என்பது புத்தகங்களில் மட்டும் படிக்கின்ற விஷயம் அல்ல, நம் தினசரி வாழ்க்கையிலே நடப்பது. நாம் வாழ்கின்ற பூமி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டே போகிறது. மழை காற்றும் பழைய மாதிரி இல்லாமல் மாற்றமடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு எளிய உதாரணங்களோடு பார்ப்போம். காலநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமே மனிதர்களுடைய செயல்கள்தான். அது எப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு பசுமை இல்ல வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன என்று தெரியணும். நம்ம பூமியோட மேல் பகுதியில் வளிமண்டலம் இருப்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த வளிமண்டலத்தில் இருக்கிற சில வாயுக்கள், குறிப்பா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நீராவி, நைட்ரஸ் ஆக்சைடு, இவைகளோட கலவையை தான் பசுமை இல்ல வாயுக்கள்னு சொல்கிறோம். இந்த வாயுக்கள் இயல்பான அளவில் வளிமண்டலத்தில் இருக்கிற போது இயற்கை கவசம் மாதிரி பூமியை பாதுகாக்குது. சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்குறதுனால பூமி சூடாகுது. இந்த சூடு திரும்பவும் விண்வெளிக்கே போயிடும். இப்படி போகிற வெப்பத்தில் ஒரு பகுதியை மட்டும் கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் பிடிச்சு வச்சுக்கிறது. இதனால் பூமியில் ஒரு ஆரோக்கியமான அளவு வெப்பநிலை நிலைக்கிறது. இதுவே பூமியில் உயிரினங்கள் ஆரோக்கியமாக வாழ தேவையான வெப்பநிலை. மனிதர்களாகிய நாம் இந்த இயல்பான கிரீன் ஹவுஸ் வாயு சமநிலையை நம்ம செயல்களால் மாற்றிட்டோம். வாகனங்களை இயக்க, தொழிற்சாலைகளில் எந்திரங்களை இயக்க, மின்சார உற்பத்திக்காக நாம் அதிக அளவு நிலக்கரி, பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயுவை எரிக்க தொடங்கினோம். அளவுக்கு அதிகமாக எரிபொருளை எரிக்க தொடங்கியதுனால வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற வாயுக்களின் அளவை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். விவசாய முறைகளை மாற்றியதால் மீத்தேன் வாயுவின் அளவையும் அதிகரிச்சிட்டோம். ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜ் போன்ற மின் சாதனங்களின் உபயோகம் அதிகரித்ததுனால அவை வெளியிடுகிற குளோரோஃப்ளோரோ கார்பன், CFC என்ற புது வகை கிரீன் ஹவுஸ் வாயுவை உருவாக்கிவிட்டோம். நகரத்தை விரிவுபடுத்தவும், விவசாய நிலத்தை அதிகப்படுத்தவும் காடுகளை அழித்து வருகிறோம். பொதுவாக காடுகளில் உள்ள மரங்கள் ஒளிச்சேர்க்கைக்காக வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி உபயோகப்படுத்தக்கூடியவை. இதனால் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் தொடர்ந்து காடுகளை அழித்து வரும்போது இந்த நிகழ்வு சரிவர நடப்பது இல்லை. அதனால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு வருடத்துக்கு வருடம் அதிகரித்து கொண்டே போகிறது. இயல்புக்கு அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகிற கிரீன் ஹவுஸ் கேசஸ், குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு, பூமியிலிருந்து விண்வெளிக்கு திரும்பி போகிற வெப்பத்தை தடுக்குது. ஒரு தடிமனான போர்வை மாதிரி பூமியை மூடி வெப்பத்தை பூமியிலேயே அடைச்சி வைக்கிறது. இதனால் பூமி சூடாகிறது. இதைத்தான் புவி வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங் என்று அழைக்கிறோம். குளோரோஃப்ளோரோ கார்பன் போன்ற வேதிப்பொருட்கள் இயற்கையாக நம்ம யூவி கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கிற ஓசோன் படலத்தை சிதைக்கும் தன்மையுடையது. ஓசோன் படல சிதைவினால மனிதர்களிடையே புற்றுநோய், பயிர்களிடையே பச்சையை நீக்கம் மற்றும் கடல் உயிரினங்களிடையும் பாதிப்பை ஏற்படுத்துது. இதை போலவே தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறுகிற பசுமை இல்ல வாயுக்களான சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் வளிமண்டல நீராவியில் கலந்து, இதை போலவே தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் பசுமை இல்ல வாயுக்களான சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள் வளிமண்டல நீராவியில் கரைந்து அமிழ மழைப்பொழிவை, ஆசிட் ரெயினை ஏற்படுத்துகின்றன.
அமிழமலை காடுகளை சேதப்படுத்தி நதி மற்றும்

செடிகளை பாதித்து மண்ணின் ஊட்டச்சத்தையும் குறைக்கிறது. கட்டிடங்களின் வெளிப்புறங்களையும் சேதப்படுத்துகிறது. பசுமையுள்ள வாயுக்களின் அளவு அதிகரிப்பு அதன் காரணமான புவி வெப்பமயமாதல் காரணமாக பூமியோட வெப்பம் அதிகரிக்குது. பூமியோட வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க கடல் நீர் சூடாகுது. சூடான கடல்கள் அதிக சக்தி வாய்ந்த சூறாவளி, ஹரிக்கன், டைஃபூன் போன்ற புயல்களை உருவாக்குகிறது. இவை கடலோர பகுதிகளில் மண்ணரிப்பு, உயிரின இழப்பு மற்றும் கட்டமைப்பு சேதாரங்களை ஏற்படுத்துகின்றன. கடல் நீர் மக்கள் வாழும் பகுதியில் உட்புகும் போது விவசாய நிலங்கள், நிலத்தடி நீர் மற்றும் குடிநீர் ஆதாரங்கள் உப்புத்தன்மை அடைகின்றன. கடல் நீரின் வெப்ப மாற்றம் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்வையும் பாதித்து அவற்றின் எண்ணிக்கையை குறைக்கிறது. கடலோர மக்களின் வாழ்வையும் பாதிக்கிறது. துருவப்பகுதிகளில் பனிப்பாறை உருகுவதால கடல்களில் தொடர்ந்து நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. உலகின் பல கடலோர நகரங்கள் நீருக்கடியில் மூழ்கி போகிற அபாயத்தில் உள்ளன. அதே சமயம் வெப்பமண்டல நாடுகளில் மழைப்பொழிவோட தன்மை மாறிவிட்டது. பருவமழை தவறுது, வறண்ட பகுதிகள் மேலும் வறண்டு போகுது. வறண்ட காலநிலை உள்ள சில மலைப்பகுதிகளில் காட்டு தீ போன்ற பேரழிவை உண்டாக்குது. இன்னும் சில வெப்பமண்டல பகுதிகளிலோ மேக வெடிப்பு போன்ற பெருமழையும் வெள்ளமும் ஏற்படுகிறது. முன்பு வளமாக இருந்த சில இடங்களில் வறட்சியும், வறண்டு இருக்கிற பாலைவன நாடுகளில் எதிர்பாராத பெருமழையும் பொழிகிறது. இந்த நேரத்தில் எல் நினோங்கிற காலநிலை சார்ந்த நிகழ்வை பற்றி குறிப்பிடணும். பசிபிக் கடல் நீர் அதிக சூடாகும் போது உலக அளவில் காற்றோட்டத்தின் திசையை மாற்றி அதன் வழியில் இருக்கிற கடலோர நாடுகளில் மழை வெப்பநிலை பாதிப்பை தருது. சாதாரண எல் நினோ வந்தால் இந்தியாவில் பருவமழை பாதிப்பையும் வறட்சியையும் ஏற்படுத்துகிறது. இது இன்னும் தீவிரமாகி இந்த வருடத்தின் பிற்பகுதியில் சூப்பர் எல் நினோவாக வர இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதனால் வட மற்றும் மத்திய இந்தியா மழை இல்லாமல் வறண்டு போகவும், தென்கிழக்கு கடலோர இந்தியாவில் மழை திடீர் வெள்ளம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டில் என்ன பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா, வெப்ப அலை ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை குறைவாகவும் வடகிழக்கு பருவமழை அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரை வழக்கத்தை விட அதிகமாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சில இடங்களில் வெள்ளம் கூட வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. துருவப்பகுதியான ஆர்க்டிக் உலகின் மற்ற பகுதிகளை விட வேகமாக சூடாகி வருது. அதனால் அங்கே உள்ள பனிக்கட்டிகள் உருக ஆரம்பித்து விட்டது. கிரீன்லாந்தின் பனிமலைகள் உருகி கோடிக்கணக்கான டன் நீரை கடலில் சேர்த்து உலக கடல்களின் மட்டத்தை உயர்த்தி வருகிறது. பெர்மாஃப்ராஸ்ட் என்ற உறை நிலம் உருகும்போது மீத்தேன் வாயு வெளியிடப்படுகிறது. இது புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு காரணம் ஆகிறது. இதுபோல பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் அமேசான் மழைக்காடுகள் எல்நினோ காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக வறண்டு வருகிறது. காடுகள் உலர்வதால் காட்டுத்தீ பரவல் ஏற்படுகிறது. அரிய வகை செடிகளும் விலங்குகளும் உயிரிழக்க நேர்கின்றன. காடு எரிவதனால் வெளியிடப்படுகிற கார்பன் டை ஆக்சைடு புவி வெப்பமயமாதலை இன்னும் அதிகப்படுத்துகிறது. இந்தியா, பிலிப்பைன்ஸ், ஹெய்டி போன்ற நாடுகள் அடிக்கடி வெப்ப அலைகள், வெள்ளம், தீவிரமான புயல்களின் தாக்கங்களை சந்திக்கின்றன. சோமாலியா, தெற்கு சூடான் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் நீண்டகால வறட்சி காரணமாக உணவு பற்றாக்குறை மற்றும் மக்களின் இடம்பெயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் உள்ள மாலத்தீவு, அமெரிக்காவின் மியாமி, இந்தோனேசியாவின் ஜகார்த்தா போன்ற கடலோர நிலப்பகுதிகள் கடலுக்குள் மூழ்கும் அபாயத்தில் உள்ளன. குறிப்பாக மாலத்தீவுகளின் நிலப்பரப்பில் சுமார் 80% பகுதிகள் கடல் மட்டத்திலிருந்து 1 மீட்டருக்கும் குறைவாக இருப்பதால் இந்த நூற்றாண்டின் நடுப்பகுதி அல்லது இறுதிக்குள்ள கடல் நீரில் மூழ்கிவிட வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இந்த மாறி வருகின்ற வாழ்விடத்தில் தங்களை காப்பாற்றிக்க தாவரங்களும் விலங்கினங்களும் எத்தகைய போராட்டங்களை சந்திக்க நேரிடுது என்பதை பற்றி இனி பேசுவோம். குறைவான மழையளவு மற்றும் வெப்ப அலை காரணமாக இந்தியா, சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளில் நெல் விளைச்சல் குறைந்து வருகிறது. வறண்ட மற்றும் வெப்ப காலநிலை காரணமாக இந்தியா மற்றும் மத்திய அமெரிக்க நாடுகளில் கோதுமை விளைச்சலும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தெற்காசிய நாடுகளில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பநிலை, மழை அளவு குறைவால
அனைத்து வகை பயிர்களின் விளைச்சலும்

குறைந்து உள்ளது. அதிகரித்து வரும் வெப்பநிலை, கார்பன் டை ஆக்சைடு அளவு பயிர்களில் இரும்பு, துத்தநாகம் மற்றும் புரதச்சத்து குறைவை ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது உணவுப் பொருட்களின் தரத்தை குறைக்கிறது. அதிக வெப்பநிலை பயிர்களை தாக்குகிற பூச்சி வகைகளின் இனப்பெருக்கத்துக்கு உதவுது. இதனால் பயிர்கள் பலவிதமான நோய் தாக்குதல்களை எதிர்கொள்கின்றன. போதுமான அளவு குளிர் சேமிப்பு கிடங்கு வசதி இல்லாத வளர்ந்து வரும் நாடுகளில் அறுவடைக்கு பிந்திய சேமிப்பு சிரமமான காரியமாக இருக்கு. சேமித்த பயிர்கள் பூச்சி மற்றும் பூஞ்சை தாக்குதல் காரணமாக வீணாகிறது. இதுவரை காலநிலை மாற்றத்தால் தாவரங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்தோம். இனி வாழ்விட மாற்றம் விலங்குகளில் எவ்வாறு இன அழிவை நோக்கி, ஸ்பீசிஸ் லாஸ் என்ற நிகழ்வை நோக்கி நகர்த்துதுன்னு பார்க்கலாம். வட துருவத்தில் வசிக்கிற துருவ கரடிகளுக்கு பனிக்கட்டிகள் தான் வேட்டையாடும் மேடை. ஆனால் பனி உருகிறதால அவைகள் உணவு தேடி நீண்ட பயணம் செய்ய வேண்டியுள்ளது. பல நாட்கள் உணவு இல்லாமல் இருக்கிறதால உடல் பலவீனமடையுது. குட்டிகளை சரிவர பராமரிக்க இயலாத நிலையினால எண்ணிக்கை குறைஞ்சு அழிவை நோக்கி நகர்கிறது. அடுத்ததாக பெங்குயின்கள். பனிக்கட்டிகளின் மேலே கூட்டமாக குட்டிகளோடு வாழக்கூடியவை. பனி உருகுவதால் வாழ்விட பாதிப்பு ஏற்பட்டு அவைகளின் உயிர் வாழும் திறன் குறைஞ்சிருக்கு. கடலில் உள்ள வண்ணமிகு பவளப்பாறைகள், இவை மீன் போன்ற பல வகை உயிரினங்களுக்கு தங்க இடமும் உணவும் தருபவை. 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் மட்டுமே ஆரோக்கியமாக வாழக்கூடியவை. புவி வெப்பமயமாவதால் சூடான கடலில் கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவு கரைகிறது. இதனால் கடல் நீர் அமிலத்தன்மை அடைகிறது. இதனால் பவளப்பாறைகள் நிறத்தை இழந்து உயிரிழக்கின்றன. அதை சார்ந்து வாழும் உயிரினங்கள் வாழ்விடத்தை இழக்கின்றன. மொனார்க் வகை பட்டாம்பூச்சிகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியன. இந்த பயணத்திற்கு மில்க் வீடு எனும் செடிகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்துகின்றன. காலநிலை மாற்றத்தால் இந்த செடி வகைகளோட எண்ணிக்கை குறைஞ்சதால் மொனார்க் பட்டாம்பூச்சிகள் வழக்கமான இடம்பெயர்வை மொனார்க் பட்டாம்பூச்சிகள் வழக்கமான இடம்பெயர்வை தொடர இயலாத நிலையில் உள்ளன. இதேபோல மேற்கு தொடர்ச்சி மழைக்காடுகளில் வசிக்கிற சிங்கவால் குரங்குகள், இவைகள் வாழ அடர்ந்த பல மரங்கள் நிறைந்த காடுகள் தேவை. காலநிலை மாற்றம் காரணமாக மழைப்பொழிவு குறைவதால் அவைகள் வசிக்கும் காடுகளில் அடர்த்தி குறைவு ஏற்பட்டுள்ளது. உணவு பற்றாக்குறை மற்றும் வாழ்விட இழப்பு காரணமாக அழிவின் விளிம்பை நோக்கி தள்ளப்பட்டுள்ளன. கடல் ஆமைகள் உலகின் பழமையான உயிரினங்களில் ஒன்று. இவை கடற்கரையின் மணலில் முட்டையிடுவது உண்டு. கடல் மட்டம் உயர்வதாலும் அடிக்கடி ஏற்படும் தீவிரமான புயல்களாலும் இந்த மணற்பரப்புகள் முட்டையிட பாதுகாப்பு இல்லாத இடமாகின்றன. மணலின் வெப்பம் அதிகமாகும் போது முட்டைகளிலிருந்து பெண் ஆமைகளே அதிகம் பிறக்கின்றன. ஆண் ஆமைகள் பிறக்கும் வாய்ப்பு குறைவதால் பாலின சமநிலை பாதிக்கப்படுகிறது. வெப்பமண்டல மழைப்பகுதிகளில் வாழும் சிறுத்தைகள் வாழும் வறண்ட புல்வெளி மற்றும் காட்டு பகுதிகளில் இறை தேடி அழைகின்றன. குறைந்த ஊட்டச்சத்து கொண்ட உணவுகளே கிடைப்பதால் அவற்றின் உடலில் டெஸ்டாஸ்டிரான் என்ற ஹார்மோன் அளவு குறைகிறது. இதன் காரணமாக அவைகளின் இனப்பெருக்க திறன் குறைகிறது. அடுத்ததாக ஆசிய யானை எலஃபஸ் மேக்சிமஸ் என்பது இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வாழ்கிற யானை இனம். குறைவான மழையும் அதிக வெப்பமும் சில நேரங்களில் வெள்ளமும் அவைகளின் வாழ்விடங்களான காடுகள் மற்றும் புல்வெளிகளை சிதைக்கின்றன. இதனால் எதிர்பாராத விதமாக நீர் மற்றும் உணவு பற்றாக்குறை காரணமாக உயிரிழக்க நேரிடுகிறது. மகரந்த சேர்க்கை மூலம் தாவரங்களின் பெருக்கத்திற்கு உதவும் பம்பிள் பீ எனும் காட்டு தேனீக்கள் குளிர்ந்த சூழலில் வாழும் தன்மையுடையன. புவி வெப்பமயமாதலால் ஏற்பட்ட அதிக வெப்பத்தை தாங்க இயலாது குளிரான இடங்களை நோக்கி இடம்பெயர்வு செய்கின்றன. வெப்பநிலை மாற்றம் இந்த வகை தேனீக்களின் உணவு பழக்கம் மற்றும் இனப்பெருக்கு சுழற்சி ஆகியவற்றில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. மாறி வருகின்ற வாழ்விடத்தில் தன்னை நிலைநிறுத்த இவ்வாறு பலவிதமாக விலங்குகள் போராடுகின்றன. இந்த போராட்டத்தில் சில விலங்குகள் அந்த இடத்தை விட்டே விலகிச் சென்று உயிர் பிழைக்கின்றன. சில உயிரினங்கள் பெரும் எண்ணிக்கையில் இறந்து போகின்ற இன அழிவை சந்திக்கின்றன. இதனால் பூமியின் உயிரின பன்மை பயோடைவர்சிட்டி குறையுது. உணவுக்காக ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் உயிரினங்கள் இடையே உள்ள சமநிலையும் குறைகிறது. இது

0: காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய வாழ்விட மாற்றம் எவ்வாறு தாவரங்களையும் விலங்குகளையும் இடம்பெயர்வுக்கு அல்லது இன அழிவிற்கு உட்படுத்துகிறது என்று பார்த்தோம். இனி இந்தியாவில் காணப்படுகின்ற காலநிலை மாற்றத்திற்கான அறிகுறிகளை பற்றி விரிவாக பேசுவோம். இமயத்தில் உள்ள பனிமலைகள் புவி வெப்பமயமாதல் காரணமாக உருகி வருகின்றன. இந்த பனிமலைகளே கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் ஆண்டு முழுவதும் வற்றாத ஜீவ நதிகளாக இருப்பதற்கு காரணம். இந்த நதிகள் அந்த பகுதிக்கான குடிநீர், விவசாயம், மின்சார உற்பத்தி போன்றவற்றுக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளன. ஆனால் அதிவேகமாக பனி உருகுவதால் திடீர் வெள்ளப்பெருக்கும், நிலச்சரிவும் பேரழிவை ஏற்படுத்துகின்றன. இந்தியா முழுவதுமே பருவமழை கணிக்க முடியாத விஷயமாக மாறியுள்ளது. மலைப்பகுதிகளில், குறிப்பாக இமயமலை பகுதிகளான உத்தரகாண்ட், இமாச்சல் பகுதிகளில் சில நிமிஷங்களுக்குள் பெருமழை பெய்கிறது. பல நாட்களுக்கு பெய்ய வேண்டிய அளவு மழையானது ஒரு சில நிமிடங்களுக்குள்ளேயே மேக வெடிப்பாக பெரும் வெள்ளமாக மாறி கிராமங்களையும் சாலைகளையும் உயிரினங்களையும் அழித்து விடுகிறது. மும்பை, சென்னை போன்ற கடலோர நகரங்கள் கடல்வட்ட உயர்வு, கடுமையான பருவமழை, திடீர் வெள்ளம், தீவிரமான புயல்களால் அடிக்கடி பாதிக்கப்படுகின்றன. சாலைகள், வீடுகள், போக்குவரத்து அமைப்புகள் அடிக்கடி நீரில் மூழ்குவதால் மக்களுக்கு இடம்பெயர்வு, உடல்நலக்குறைவு மற்றும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துகின்றன. இந்திய வங்கதேச எல்லையில் இயற்கை அரணாக இருக்கின்ற சுந்தர்பன் சதுப்பு நில காடுகள் கடல்மட்ட உயர்வால் பாதிக்கப்பட்டு வருகிறது. அதனை சார்ந்து வாழும் வங்கப்புலிகள், அரிய வகை பறவைகள் மற்றும் மீன்களின் வாழ்விடம் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக வெப்பம் நிலவுவதால், நிலையற்ற மழைப்பொழிவு இருப்பதால் அங்கு மட்டுமே வசிக்கின்ற தாவர விலங்கு இனங்கள் எண்டமிக் ஸ்பீசிஸ்களின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது. சென்னை, டெல்லி, ஜெய்ப்பூர் போன்ற பகுதிகள் வெப்ப அலைகளால் அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த பகுதிகளில் வெப்பநிலை சாதாரண அளவையும் தாண்டி பல நாட்களாக தொடர்ச்சியாக அதிகமாக இருக்கிறது. இந்த வெப்ப அலைகள் முதியோர்கள், குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய வெப்ப காய்ச்சல், நீரிழப்பு மற்றும் இருதய பிரச்சனைகள் போன்ற உடல்நலக்குறைவுகளையும் சில நேரங்களில் உயிரிழப்பையும் ஏற்படுத்துகின்றன. காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிக மழை மற்றும் ஈரப்பதமான வெப்பநிலை உள்ளது. கொசுக்களின் இனப்பெருக்கத்திற்கு இந்த காலநிலை பெரிதும் உதவுது. அதனால் கொசுக்களால் பரவக்கூடிய டெங்கு, சிக்குன்குனியா, ஜிகா வைரஸ் போன்ற நோய் பரவல் மக்களிடையே அதிகமாகுது. இது இந்தியாவின் பொது சுகாதாரத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. காலநிலை மாற்றத்தை குறைப்பது மற்றும் தடுப்பது அரசாங்கங்களுக்கோ சமூக நல அமைப்புகளுக்கோ மட்டுமான பொறுப்பு அல்ல. நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை. பூமி நம் வீடு, அதை பாதுகாப்பது நம்மோட பொறுப்பு. அதற்காக இப்போதே செயல்படுவோம். எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான வாழ்வை வழங்குவதை உறுதி செய்வோம்.
1: இதுவரை காலநிலை மாற்றம் ஓர் உயிரியல் பார்வை தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ. தமிழ்ச்செல்வி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் மின்னல்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: நேரம் 8:59. ஆகாஷ்வாணி பன்மலை பன்மலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியோசிஸ் எனப்படும் முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் மேம்.
2: ஸ்கோலியோசிஸ் குறித்து முதல் பகுதியில நிறைய தகவல்களை சொன்னீங்க டாக்டர். இந்த நோய் பரம்பரை நோயா வரக்கூடியதா, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
3: நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்க தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, கூன் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால என்னோட பையன் வந்து அந்த மாதிரி இருக்கான், இதனால வந்து தலைமுறை தலைமுறையா இந்த நோய் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் ரிசர்ச்சில் நம்ம இது வரைக்கும் ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, வளர் இளம் குழந்தைகளுக்கு 80% குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் வருது அப்படின்ட்டு, இதை வந்து பர்டிகுலராக இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய நோய் தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. பல்வேறு காரணங்கள்னால இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி பரம்பரை பரம்பரையாக தான் இந்த நோய் கேரி அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்கிறதுக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியான பதில்களும் இல்லை.
2: ஓகே டாக்டர், அதிக எடையுடைய பள்ளி பைகளை சுமக்கும் பொழுது இந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்படுகிறது, இதனால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
3: இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு செல்லும் போதே வந்து நிறைய புத்தக பைகளை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூன் போட்டு முன்னாடி வளைந்து அந்த புத்தக பை வந்து வெயிட்னால் வந்து இந்த முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் நெலி முதுகு நோய் வருமா அப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்கோலியோசிஸ்க்கான ஒரு அறிகுறி தென்பட்டு அதன் மூலமாக இந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய புத்தக பையை சுமக்கிறதுனால அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்கு, ஆனால் இந்த புத்தக பை சுமக்கிறதுனாலையும் வந்து இது ரெண்டும் ஆடட் இதுவாகிட்டு இதனால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு குழந்தை அதிகப்படியான ஒரு புத்தக பை சுமக்கிறதுனால வந்து இந்த நெலி முதுகு வரும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளும் முதுகு தண்டுவடமும் ஒரு அயற்சிக்கு உண்டாகி ஒரு வலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக நெலி முதுகில் போய் முடியும் அப்படின்றது சொல்றதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை.
2: தொடர்ந்து கணினி பயன்படுத்துவதாலேயோ அல்லது லேப்டாப் போன்றவற்றை மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவதாலோ இந்த நெலி முதுகு நோய் ஏற்படுமா?
3: நீங்கள் புத்தக பை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி. இப்போ பெரியவங்க வந்து இந்த மடிக்கணினி யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனாலையோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் க்வெஸ்டின். இது எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நம்ம தொழில்முறை சார்ந்து நம்மளுடைய உடல் அவயங்களை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். நம்மளுடைய சேரில் உட்காந்துருக்கோம், நம்மளுடைய டேபிளில் வந்து நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய தோள்பட்டையும் நம்மளுடைய டேபிளும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய லேப்டாப்போட கீபோர்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து நேராக இருக்கணும், ரொம்ப ஸ்லவுச் அப்படின்ட்டு சொல்லுவோம். முன்னோக்கி போயிட்டு துருத்திட்டு பார்க்கக்கூடாது. அந்த இந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து இணையாக இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் எர்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து நீங்கள் உயரம் குறைந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை உயரம் குறைந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஒரு சமதளம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம வந்து முன்னாடி போயிட்டு துருத்திட்டு சிஸ்டமை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதனால வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ் அப்படின்ற கழுத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இதை பீரியாடிக்காக இது நாள்பட்டு போகும்போது நம்மளுடைய தோள்பட்டையிலையோ நம்மளுடைய மணிக்கட்டிலையோ அல்லது நம்மளுடைய முதுகு வலியோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து நெலி முதுகு நோய் எனப்படுகின்ற இந்த ஸ்கோலியோசிஸில் வருவதற்கான வாய்ப்பு இல்லை.
2: ஓகே டாக்டர், ஆரம்ப நிலையிலேயே இந்த ஸ்கோலியோசிஸ் நோயை கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர். இதில் வந்து முக்கியமா இயன்முறை மருத்துவம் எத்தகைய பங்கு வகிக்குது அப்படிங்கறதை சொல்லுங்க டாக்டர்.
3: நம்ம வந்து இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களோட உடல் அமைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட தோள்பட்டையும் அவங்களோட இடுப்பும் சமதளத்தில் இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் அந்த குழந்தைகள் அமரும் விதம், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இதில் ஏதேனும் ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் காணப்படுது அப்படின்னா அதை மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலாம், இல்லை ஃபிசியோதெரபி மருத்துவர் அணைக்கு நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா இயன்முறை மருத்துவத்தில் இந்த குழந்தைகளுக்கு வந்து சம அளவில் எல்லா உடல் உறுப்பு மூமெண்ட்ஸ் அப்படின்ற வேலைகளை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். அதாவது மூட்டுக்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தசைகளை வந்து வலுப்படுத்த செய்யணும். இந்த வலுப்படுத்த செய்யும் போது இந்த முதுகு தண்டுவடத்தையும்

0: வந்து அதாவது வலுவை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களை செய்யலாம். அதே மாதிரி கோர் மசில்ஸ் எனப்படுகின்ற அடிவயிற்று தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால அடிவயிற்று தசைக்கும் இந்த நெலி முதுகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மட்டும் தோட மட்டும் முடியாமல் நம்மளுடைய அடிவயிற்று தசைகள் தான் வந்து நம்ம நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உட்காரதுக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதாவது கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய முதுகே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வந்து நம்ம பேஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் அது வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நம்ம இந்த கோர் மசில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் வந்து நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வடம் வந்து ஒரு பக்கமாக ஏசிமெட்ரிக்கல் எனப்படுகின்ற ஒரு சமதளத்தில் இல்லாமல் ஒரு நெலி முதுகு அளவுக்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய ஷோல்டர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய மார்பு தசைகள் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த நெலி முதுகுலேருந்து நம்ம நிச்சயமாக நம்ம கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பாஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம நடக்கிறது நிற்கிறது உட்கார்றது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவும் இந்த மாதிரியான நாள்பட்ட ஒரு பாஸ்டர்னால வரக்கூடிய அந்த கழுத்து வலி, முதுகு வலி, இல்லை தோள்பட்டை வலி இது எல்லாமே நம்ம குறைக்கலாம். நெலி முதுகு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்வதற்கு முன்னாடியே நம்ம ஏன்முறை சிகிச்சை எனப்படுகின்ற ஃபிசியோதெரப்பி நம்ம செய்து இந்த குழந்தைங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். முதுகு எலும்பு வந்து 20-40 degrees அதிகமாக போகும்போது தான் நம்ம நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கேரி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் நோயோட ஆரம்ப நிலையை நம்ம கண்டறிந்த பிறகு இயன்முறை மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் கூட கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. நாள்பட்ட இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடாம இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா, இவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவி செய்யறாங்க?
0: ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர் இளம் பருவத்தில் வரும்போது யாரோ நம்ம நண்பர்களோ இல்லை நம்மளோட உறவினர்களோ உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மருத்துவரையோ இல்லை இயன்முறை மருத்துவரையோ சந்தித்து இதற்கான தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அது அப்பா அம்மா கவனிக்காமல் விடும்போது இது நாள்பட்ட பிரச்சனையாக போகும்போது இது வந்து ஒரு டிசேபிலிட்டி அப்படின்ற லெவலுக்கு போகும். என்னோட வேலை வந்து என்ன நானே சார்ந்து செஞ்சிக்காம என்னோட ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு நான் மற்றவரை வந்து சார்ந்து இருக்கும்போது அந்த லெவலுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த மாற்றுத்திறனாளிகளில் வந்து ஸ்கோலியோசிஸ் இந்த நபர்களை வந்து நம்ம லோக்கோமோட்டோர் டிசபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியாமல் அவங்கள தாங்களே பராமரித்து கொள்ளாமல் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த மருத்துவ சேவைகள்லாம் வழங்குறாங்க. எங்களோட விழுதுகள் என்கின்ற மையமே வந்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழ் தான் இயங்குது. ஸோ இந்த மையத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எனப்படுகின்ற குழந்தைகள் பேசுவதற்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மனநல ஆற்றுநர்கள், அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்குனாக்கா அது குழந்தையை மட்டும் பாதிக்காமல் அப்பா அம்மாவையும் வந்து ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தையை சரிப்படுத்தலாம் வந்து இந்த ஒரு ட்ராமா அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, என்னோட நண்பர்களோ உறவினர்களோ வந்து ஏன் உன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்துக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்குறோம். அதாவது இந்த விழுதுகள் அப்படின்றது ஒரே ஒரு மையத்தில் எல்லா விதமான சிறப்பு சிகிச்சையிலும் செய்வதற்குரிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இது இயங்குகிறது. இது உலக வங்கியோட ஒரு கொலாபரேஷனோடும் இது இயங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இது இயங்குகிறது. மத்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறாங்க. ADIP அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர்ஸ், இல்லை பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கு வந்து அந்த கேன்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த முக்காலிப்பை யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கான கைத்தாங்கில் கொண்டு போகிற அந்த ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி ஏதாவது மருத்துவ உபகரணங்கள் மொத்தமாகவே மத்திய அரசும் வந்து வழங்குகிறது. பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா PMDK அப்படின்ற ஒரு சென்டர் வந்து இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம்கோ எனப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், அதாவது செயற்கை உறுப்புகளை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனாலும் மருத்துவ உபகரணம் 75% காஸ்ட் வந்து மத்திய அரசு தாங்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பயனாளியே கொடுத்து வாங்கிக்கிறார்.

0: அளவுக்கும் மத்திய அரசோட செயல்திட்டங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்டு கொடுக்கறதுலேருந்து அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்கள்லேருந்து, படித்து முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு கொண்டு வர்றதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது அப்படின்றது, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூகத்தை சார்ந்ததும் ஒரு தேசத்தை சார்ந்ததுமாகவே பாவிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள்.
1: ஸ்கோலியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ இந்த நோய் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனை என்ன டாக்டர்?
0: ஆக்சுவலி நம்ம முதல்லே சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து நீங்கள் கண்காணிக்கணும். அவங்கள வந்து ஃபிசிக்கலாக அவங்க நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது எல்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்க, மற்ற குழந்தைங்களோட நம்மளுடைய குழந்தை நார்மலாக இருக்காங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீவியேஷன் காணப்பட்டதுன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி போகும்போது ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை கண்காணித்து ஏதேனும் உடல் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மருத்துவரை அணுகி இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இதையே முடிச்சிடலாம். இதையும் தாண்டி போகும்போது தான் வந்து இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து சிவியாரிட்டி அதிகமாக ஆகுது. எந்த ஒரு வேலையும் அவங்களே செஞ்சுக்க முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா இது உடனடியாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகலாம். இல்லைனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய விழுதுகள் சென்டரில் நீங்கள் இயன்முறை மருத்துவரை அணுகி வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை பொது நல மருத்துவரையோ நீங்கள் அணுகினாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை வந்து அந்த மருத்துவர்களே கொடுப்பாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்மளுடைய விழுதுகள் சென்டரில் போயிட்டு இதுக்கான ஸ்பெசிபிக்காக இருக்கிற இந்த பிசியோதெரபி மருத்துவரை பார்த்தும் ஆலோசனைகளை பெற்று நலமாலாம்.
1: ஓகே டாக்டர், இதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் இலவசமாக வழங்கப்படுதா டாக்டர்?
0: ஆமாம், நம்மளுடைய விழுதுகள் மையத்தில் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், நெளி முதுகு நோயாளிகள் மற்றும் அனைத்து விதமான மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 21 மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது 1-to-1 அப்படின்ற மாதிரியே கொடுக்குறோம். இதே நீங்கள் வெளியில் போனீங்க அப்படின்னாக்கா அதோட மருத்துவ செலவுன்றது ரொம்ப அதிகமான செலவு. இது வந்து தமிழ்நாடு அரசோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழாக முற்றிலுமாக இலவசமாகவே வழங்கப்படுகிறது.
1: ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினத்தின் அவசியம் குறித்து நிறைவா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர்.
0: ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதோட தீர்வு வந்து மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற நெளி முதுகு நோய்க்கும் நான் சொல்கிறது. இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சிவியாரிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மருத்துவ தீர்வுகளும் ஃபிசியோதெரப்பி தீர்வுகளும் அமையும். பெற்றோர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு நோய்க்கும் வந்து தீர்வுகள் மருத்துவத்துறையில் உள்ளது. அதனால் இது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தை இந்த மாதிரி இருக்குது, மற்ற குழந்தைங்களை விட என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தங்களை தாங்களே வந்து வருந்திக்காமல் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லும்போது முக்கியமாக ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை நெளி முதுகு நோயாளிகள் அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே மிக நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே இல்லை அப்படின்னும் போது பொது அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு பின்பாக இயன்முறை மருத்துவத்தை செய்து கொண்டும் அவர்கள் நலம் அடையலாம்.
1: ஸ்கோலியோசிஸ் எனப்படும் நெளி முதுகு நோய் குறித்தும் அதன் மூலம் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமாக சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி மேம்.

ஹிட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்கள் தங்களது விருப்ப பாடல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பிரிவு அகில இந்திய வானொலி சின்னச்சொக்கிக்குளம் மதுரை 2. இன்றைய நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடுலிருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன் ஆகியோர் அவங்களோட விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. அவள் அப்படித்தான் திரைப்படத்திலிருந்து உறவுகள் தொடர்கதை. அவங்களோட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்டு இணைஞ்சிருக்கிறது காற்றல் விரியும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ராமேஸ்வரத்தை சார்ந்த முகமது சியாத் அவர்கள். வள்ளியம்மை திரைப்படத்திலிருந்து மகளிர்

நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ராமேஸ்வரத்தை சார்ந்த முகமது சியாத் அவர்கள். வள்ளியம்மை திரைப்படத்திலிருந்து மகளிரின் மலர்களின் ராஜா பாடல்.

0: ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவல கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். தேனி மாவட்டத்திலிருந்து கங்காதரன் மற்றும் முத்துலட்சுமி அவர்கள் அவங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. ராதாஜி ராதா திரைப்படத்திலிருந்து மீனம்மா பாடல், அவங்களோட விருப்ப பாடலை நாமும் கேட்டு மகிழலாம் காற்றலைகளில்.

காற்றல் வெறியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அடுத்த நேயர் அவங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தீபாவளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் வரும் வேளை. மோதிலால், நந்தினி, பிரணீதா, மான்சி, வாசுகி, பார்கவி, சூர்யா, குமரன், ஸ்ரீதேவி, சாந்தம், யாழினி மற்றும் மாலினி ஆகியோரோட விருப்ப பாடல் கேட்டலாம் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் இணைந்திருக்கிறோம் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா தன்னோட விருப்ப பாடல் கேட்டிருக்காரு குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவர்கள், தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து சந்தன காற்றே.

இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச் சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்கலாம் பட்டுச் சிறகு இன்று இரவு 10 மணிக்கு.

நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நிறைவு பெறுகிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நீங்களும் உங்களது விருப்ப பாடல் அல்லது பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள், பிரிவு அகில இந்திய வானொலி, சின்னச்சுக்கிக்குளம், மதுரை 2. நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.
2: வணக்கம் நேர்களே, இதமான நேரத்தில் இன்னிசை கீதங்களை வழங்க வந்திருப்பது பட்டுச்சிறகு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாவது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறகில் உங்களுடன் சுமையா.

என்றும் என்றென்றும் இசை சாரலாக மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இது பட்டுச்சிறகு.

0: இதுவரை இன்னிசை மெட்டுக்களுடன் இதமாக வலம் வந்தது பட்டுச்சிறகு. இன்றைய பட்டுச்சிறையில் இருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் இரவு 10:59. ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை காலை 4:45 சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11 மணி, ஆகாஷ்வாணி மதுரை, எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம் கேட்கின்றோம். இனி நமது வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக நிகழ்ச்சியும் நேரமும். நாளை சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 9ஆம் நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 16ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை. நாளை ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாள் ஒரு குரல் 309 மங்கள இசையோடும் தொடங்கும் நிகழ்ச்சிகளாக காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்ல விக்கெட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பும் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல்

கேளிர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாலை செய்திகள் சென்னைஞ்சல், 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புக்கள், காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் நாளை அம்மாப்பேட்டை ஸ்ரீ வீரகாளியம்மன் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்க உள்ளார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் தொடர்ச்சி, 8 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 8:20 பாட்டு பெண்ணுமாவில் நாளை சிவகங்க மாவட்ட நேயர்களுக்காக, 8:50 சைபாலி இன்று தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை, 9 செய்தி சுருக்கம், 9:02 ட்ரைடம்பிட்ஸ் காத்திருக்க நிறமலை, 10 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 10:02 விருப்ப காணங்கள் பகுதியில் விருந்தினர் விருப்பம். இதில் நாளை நித்யா அவர்கள் தேனியிலிருந்து பங்கு பெறுகிறார். 10:30 ஒருபட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் நாளை சொர்க்கமே என்றாலும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் RP பரிமலாதேவி அவர்கள். கண்ணாடி மாளிகையில் நாளை சொர்க்கமே என்றாலும். நண்பகல் 12 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 12:50 சிநேகிதிய தொடர்ச்சி, 1 வசந்த காலங்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 1:55 மெல்லிசை. மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லிஞ்சலாக, 2:15 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சலாக, 3 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டுக்களம், 4:30 பண்பலையில் ஆட்டக்களத்தின் தொடர்ச்சி, 5 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் விலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். நாளை மாலை 6:30 லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை முதல் அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்டு ரசிக்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டு ரசிக்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளாக மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சல், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள் சென்னைஞ்சலாக, 7:15 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சல், 7:30 ஃபீஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை, 8:20 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், இதில் அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் பங்குபெறும் வினாடி வினா போட்டி தொகுத்து வழங்குபவர் நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள் கேட்டு ரசிக்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மனதை விடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி நாளை தொகுத்து வழங்க உள்ளார் பிரகாஷ் ராஜ் அவர்கள். 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒலிபரப்பு இனிய நிறைவு, 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி FM 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவை அவன் வானொலியில் நாளை விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டும் இன்னும் சில நொடிகள் நாம் கேட்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேர்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான அற்புதமான இரவு வணக்கங்கள். நேரம் இரவு 11:11 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 03.3 இந்த இனிமையான பொழுதில் நாம் அழகழகான பாடல்களாக கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இன்றைய இரவு பொழுதில் நாம் தேனும் பாலும். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் முத்துசெல்வம். இன்று சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்களாக நாம் கேட்டு ரசிக்க இருக்கின்றோம். இந்த ஒரு 50 நிமிடங்கள் முதலாவதாக ஒழிக்க இருக்கும் பாடல்
1: காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரம் பார்த்திருக்க ஆட்டம் போட்டு மயிலக்கால

0: மாட்டுக்கார வேலா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்கார வேலா மாட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்பாரு. ஒண்ணு ரெண்டு மூணு.
1: நாளைக்கு உன் நடப்பு இதுதானா தங்கச்சி?
0: நமக்குள்ளே வீண் பேச்சே.

தை பிறந்தால் வழிபிறக்கும் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் குரலில் அற்புதமான பாடல் கேட்டு ரசித்து முடித்திருக்கும். நேரம் இரவு 11:19 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சி ஒலிகர்க்கும். அடுத்த பாடல் யானை வளர்த்த வானம்பாடி மகன் திரைப்படத்திலிருந்து.

தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கின்றோம். நேரம் இரவு 11:22 நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 03.3 இல் ஒளிபரப்பும் அடுத்த பாடல் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக.

சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாடல்களாக கேட்டு ரசித்து நினைந்திருக்கின்றோம். இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேரம் 11:26. ஒளிகற்கும் அடுத்த பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

அற்புதமான பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் இரவு 11:49 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் வெளியான திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்து இணைந்திருக்கின்றோம். ஒளிக்கிருக்கும் அடுத்த அந்த அற்புதமான பாடல் அகத்தியர் திரைப்படத்திலிருந்து.

இருபெரும் ஜாம்பவான்கள் பாடிய அற்புதமான அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். இந்த இனிமையான இரவு பொழுதில் ஆகாஷ்வாணி வழியாக நீங்களும் நானும் ஒலிக்கருக்கும் நிறைவான இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியின் பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் குரலில். இது கர்ணன் திரைப்படத்தில் இருந்து.

0: வளம் வந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பிரத்யேகமாக சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் குரலில் வெளியான பாடல்கள் கேட்டு ரசித்தோம் இந்த அற்புதமான இரவு பொழுதில். நன்றிகளுடன் முத்து செல்வம். சில நொடிகளில் தொடர்வது சென்னை விபத் பாரதி எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மீண்டும் நாளை காலை மணி 4:45 கேட்கலாம்.
1: தரை வழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: ஆட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இருக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து

நாம் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன். நான் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.

0: நிறைவு பெற்றது இன்னிசை இரவு. நேரம் 4 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: பாரதி தமிழ் பண்பலையில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தீர இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரை இசை பக்தி பாடல்களில் தொடரும் பாடல் மீட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:10.
2: பொங்கும் மங்கலம். தர்மபுரி DM ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: செம்புலிவனம் SG தீனதயாளன் அவர்கள் தவில்.
2: முதலில் 300 என்ற தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. நிஸ்ரச்சாபதாளம்.

இனி நீச்சரணாம்புஜமுனு. ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம். கீரவாணி ராகம் ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 4:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாதா மாதம் 9 பராபவ வருடம் ஆனி மாதம் 16, 2026 ஜூன் மாதம் 30 செவ்வாய்க்கிழமை எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

உடனே நிறைவேற வேண்டும் என்றால் ஒருவன் மனத்தளவிலும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 309, அதிகாரம் வெகுளாமை.

0: 9 அதிகாரம் வெகுளாமை.
1: நேரம் காலை 4:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் இனி வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் இன்று அம்மாப்பேட்டை ஸ்ரீ வீரகாளியம்மன் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்க உள்ளார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்புகள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 8:20 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரு இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 9:02 ட்ரோய்ட் அம்பேஜ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 10:02 விருப்பகானங்கள் பகுதியில் விருந்தினர் விருப்பமாக பங்கு பெறவுள்ளார் தேனியிலிருந்து கே நித்யா அவர்கள், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகையில் இன்று சொர்க்கமே என்றாலும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஆர் பி பரிமலாதேவி அவர்கள், நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதிய, 12:40 தமிழ் செய்திகள் சென்னைஞ்சலாக, 12:50 சிநேகிதிய தொடர்ச்சி, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 1:55 மெல்லிசை, மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 தெம்மாங்கு பாடல்கள். மதியம் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 4:20 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 ஆட்டக்கலம் பண்பலையில் தொடர்ச்சி, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 5:20 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் விலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், இன்று மாலை 6:30 லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறவுள்ள ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பையின் முதல் அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக. நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகளாக மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:40 அந்திப்புகள், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள் சென்னைஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னைஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 பீஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:30 இளையோர் உலகம், இதில் அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் பங்குபெறும் வினாடி வினா போட்டி தொகுத்து வழங்குபவர் நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு மனதை வருடம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் இன்று தொகுத்து வழங்க உள்ளார் பிரகாஷ் ராஜ், 10:59 ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு இனிய நிறைவு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இவையாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள்.

நினைத்தது எல்லாம் உடனே நிறைவேற வேண்டும் என்றால் ஒருவன் மனத்தளவிலும் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 300

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இந்த அற்புதமான காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமலச் செய்ய இது பக்தி மாலை. முதலாவதாக நாம் கேட்க இருக்கின்றோம் சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பழனி கந்தசஷ்டி கவசம்.

செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும்

நேரம் காலை 5:15 53 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நாம் கேட்டிருந்திருக்கின்றோம் பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 5:25. பக்தி மாலை கேட்டு இணைந்திருக்கின்றோம். ஒழுக்க இருக்கும் நிறைவான பாடலாக